சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர்தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

வீரர்களெல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்னி எத்தனை எழுத்து ஐயா? நிலவு என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றார் எங்களுடைய ராபிக் அவர்கள். ராபிக் அவர்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் ராபிக். நிலவு.

வணக்கம் உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக கலந்து வந்து காற்றிலே வரும் கீதம் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

காற்றலையில் கலந்து வரும் கனிவான கீதங்களையும் மனதுக்கு இதமான பாடல்களையும் காற்றலை கலந்து வந்து உங்கள் வாசல் வரை வந்து உங்கள் காதோரம் தருகின்றது. இப்பொழுது காற்றலை வரும் கீதம் நிகழ்வின் மொழியல் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளுள் மிகவும் அபிமான நிகழ்ச்சிகளாக அனைத்து உறவுகளாலும் பாராட்ட பெற்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த பாடலிலே வருகின்றது அந்த வரிசையில் காற்றலை வரும் கீதம் வரிசையில் வரும் ஒரு பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வர காத்திருக்கின்றது என்ப உறவுகளே. ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் காற்றலையில் கேட்டு மகள காற்றலை வரும் கீதம் மலர்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மக்களின் மனதை கவர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக வரும் காற்றினிலே வரும் கீதம் தரும் முதல் பாடல்

இனிமையான கீதங்களை காற்றிலே கலந்துவிடும் கனடா கலையகம் தரும் நிகழ்வு காற்றினிலே வரும் கீதம். மனதுக்கு இதமான மாறுபட்ட சுவையுள்ள பாடல்களை காற்றலையில் கலந்துவிடும் வேளையிலே இன்னுமொரு பாடலை தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றினிலே வரும் கீதம் வேளையிலே.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றின்லே வரும் கீதம். கனடா கலையகத்திலிருந்து கலந்து வந்து காற்றோடு எங்கள் இதயத்தோடு கலக்கின்றது. அந்த வகையில் பலவிதமான பாடல்களை வித்தியாசமான சுவைகளோடு எடுத்து வரும் வேளையிலே காற்றின்லே வரும் கீதம் தரும் அடுத்த பாடல் எதுவென்று நாங்கள் எண்ணும் வேளை வருகின்றது காற்றலையில்.

காற்றினிலே கலந்து வந்து ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாவங்கள் என்ற விதத்தில் மேற்கத்திய இசை, கிளை தேசத்து இசை, தெற்கத்திய இசை, வடக்கத்திய இசை, உலகளாக இருக்கும் இசைகள் எல்லாம் பரவி வரும் வேளையிலே அதை ஏழு சுரங்களுக்குள் அடக்கியங்கள் இசைவாணர்கள் தந்த பாடல்களை மாறுபட்ட ரசங்களோடு கேட்டுக்கொண்டிருப்பதும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம் தரும் பாடல்களில். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. அன்பு உறவுகளே, எங்கள் ரசனைகளை மாற்றி மாற்றி நாங்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் சுவைக்கக்கூடியதாக தருகின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை காற்றினிலே வரும் கீதத்தினை கனடா கலியகத்திலிருந்து. அடுத்த பாடல் இது.

உங்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி தரம் காற்றினிலே வரும் கீதம். உலகளாவை இருக்கும் ஓசைகளை எல்லாம் ஏழு சுரங்களுக்குள்ளே அடக்கி அவற்றை இசையாக்கி அதற்கேற்ற வரிகளை பொருத்தி சொற்களை புகுத்தி கருத்துக்களோடு வாழ்வியல் தத்துவங்களை அணைத்து எங்களுக்கு தந்து கொண்டிருப்பது இந்த இசை. முத்தமிழ் கலைகளிலே ஒன்றான இசை கலையால் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் வைத்திருக்கின்றார்கள் எங்கள் தென்னகத்து திரையுலகத்தில் மட்டுமல்லாமல் மேற்கத்திய இசைகளிலும் கூட. இசையால் வசமாக இதயம் எது என்ற ஒரு கேள்விக்கு பதில் இதுவேதான். நவரசங்களும் அடக்கப்பட்ட எங்கள் வாழ்வியல் ஓட்டத்திலே மாற்றி மாற்றி இசை ஊடாக எங்கள் இதயத்தை திசை திருப்பி சிந்திக்க வைத்து மகிழ வைத்து கலங்க வைத்து வாழ்க்கையின் காலடியை எடுத்து வைக்க செய்கின்றது இந்த இசை என்றால் மறப்பேது. அந்த வகையில் இன்னுமோர் இசையை காற்றலை தர இருக்கின்றது என்பவர்களே எங்களின் இதயத்தை மாறுபட்ட விதத்திலே சுவைப்பட அங்கும் இங்கும் எடுத்து செல்லும் பாடல்கள் அடுத்த பாடலை தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கனடா கலையகத்திலிருந்து.

மாறுபட்ட இசை கலைஞர்கள் மாறுபட்ட வகையிலே இசைகளை உருவாக்கி எங்கள் நெஞ்சம் வேறுபட்ட வகையில் சிந்திக்கும் வகையில் தருகின்றார்கள் பாடல்களை. தென்னகத்து திரையுலக திரைப்படத்துறையினர் தாங்கள் திரைக்கு வெளிவிட இருக்கும் திரைக்கதைக்கு ஏற்ப பாடல்களை உருவாக்கி அந்த ரசத்தை வெளியே கொண்டு வரும் வகையில் இசையால் கொடுக்க முயற்படுகின்றார்கள். ஏனென்றால் இசைதான் ஒரு மனிதன் உள்ளத்தை நேரடியாக இசைக்கின்றது, நடக்க வைக்கின்றது, இயக்குகின்றது என்று கூறிக்கொள்வார்கள். அந்த வகையில் முன்னில் தமிழ் மாணலி மாறுபட்ட இசைகளிலே மாறுபட்ட வகையினிலே இசையமைத்து பெறப்பட்ட மாறுபட்ட கருத்துக்களோடு சுரவரிசைகளை அங்கே அடுக்கி இதமான கீதங்களை எங்களுக்கு தந்து அந்த ரசங்களையும் பாவனைகளையும் மனதில் உருவாக்கி கொள்ளும் வேளையிலே இன்னும் ஒரு பாடலை தர விளைகின்றேன். அது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை தரும் மாறுபட்ட காலத்தில் ஏற்படுகின்ற மன விருப்பத்துக்கேற்ப வந்த பாடல்கள்.

காலத்திற்கு காலம் அந்தந்த கோலத்துக்கேற்ப இசைகளை தந்தே சுரங்கள் மாறாமல் ராகங்கள் மாறாமல் ஓச நயங்களோடு அந்த பாடலை எடுத்தங்களுக்கு இயம்பும் வேளையிலே உள்ளங்கள் தடுமாறும் நிலை மாறும் நிலை பெறும் தடுமாறும் நிலை மாறும் ஆனால் நிலை பெறும் வாழ்வியல் தத்துவத்திற்குள் என்ற பக்குவத்திலே அவர்கள் தரும் பாடல்கள் பலவிதமான ஓச நயங்களோடு வந்தாலும் எங்களை வாழ்வியல் கருத்துக்குள் திணற வைத்து அந்த வாழ்வியல் பாதையில் சரியாக செல்லும் வகையிலே சிந்திக்க வைத்து கொண்டு செல்லும் எந்த விதமான உணர்வானாலும் அவற்றை இசை மூலம் தரும் பெருந்தன்மை அந்த சிறப்பு எங்கள் திண்ணகத்து திரையுள்ள திரைப்படங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இன்னும் ஒரு மாறுபட்ட உணர்வை தரக்கூடிய ஒரு பாடலை கேட்போமா? காற்றலையில் காற்றலை வரும் கீதத்தில் கன்னடா கலையகத்திலிருந்து

காற்றிலே வரும் கீதம் காற்றோடு காற்றாக கலந்து வந்து எங்கள் காதோரம் பாயும் வேளையிலே மாறுபட்ட இசைகளும் மாறுபட்ட கருத்துக்களும் மாறுபட்ட சுர வரிசைகளும் ராகங்களும் எங்களை எங்கெங்கோ கொண்டு சென்று இழுத்து அலைக்கழிப்பது போல் இருக்கின்றது இல்லையா அன்பு உறவுகளே. அந்த ஏழு சுரங்களுக்குள் அமைந்துள்ள ஒன்பது நவரசத்தையும் வெளிக்காட்டும் வகையிலே அமைந்துள்ள பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிடும் வேளையிலே இன்னும் ஒரு பாடலை தர விரும்புகின்றது காற்றிலே வரும் கீதத்திலே. அதையும் கேட்டு

கதை கூறும் காற்றிலே வரும் கீதமாக எங்கள் கற்பனைக்கு எட்டாத வகையில் வருகின்றது. அந்த இசையும் அதற்கான குரல்களும் அதற்குள்ளே அமைந்திருக்கின்ற வரிகளும் அந்த வகையில் முன்னில் தமிழ் வானொலி காற்றலையில் வித்தியாசமான உணர்வுகளை தரக்கூடிய வகையில் நவரசங்களையும் எடுத்துக்காட்டும் வகையிலான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தர விளைகின்றது. அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காற்றின் லீவரம் கீதம் தந்து கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து காற்றின்லே அலையோடு அலையாக கலந்து வந்து எங்கள் நெஞ்சலையில் நீங்காத நினைவுகளை தரும் பாடல்கள் பல. அதற்கு இசை முக்கியம். அந்த இசையை இசைத்து எங்களை அசைக்க வைத்து இதயத்தை ஆட்டம் காணக்கூட வைக்கின்றது இசை, இந்த பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்களை தென்னகத்து திரையுலகம் காலத்து காலம் தந்து கொண்டிருக்கும் வேளையிலே இன்னும் ஒரு பாடலின் ரசத்தை தர விரும்புகின்றேன். அந்த பாடல் இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளை தாண்டியும் அழியாது எங்கள் இதயத்தில் ஒரு காவியமாக இருக்கும் பாடல், ஒரு உணர்வை தரும் பாடல், இன்றும் அந்த உணர்வுகளை தூண்டி கொண்டிருக்கும் பாடல், அன்றும் இன்றும் என்றும் நிலையாக நின்று எங்கள் இதயத்திலே ஆட்சி பெறுவது இசை. அந்த இசையினில் வரும் பாடல்களை காற்றோடு காற்றாக கலந்து தருவது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து. அந்த வகையிலே இன்னும் ஒரு பாடலை தர விரும்புகின்றேன். அந்த பாடலை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்டு இசையை ரசித்து மயங்கி விடுவோம் அன்பு உறவுகளே.

காற்றிலே கலந்து வந்து நெஞ்சத்திலே நீங்காத நினைவுகளை தந்து சிந்தனையை தூண்டி எண்ண அலைகள் வழியே எங்களை நடமாட வைப்பது இந்த இசை. அந்த இசையிலே வந்த பாடல்களை தென்னகத்து திரையுலகம் காலத்துக்கு காலம் சுரங்கள் மாறாமல், ராகங்கள் மாறாமல், ஓசைகள் மாறாமல், ஆனால் பாவங்களை மாற்றி அமைத்து தந்த பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை தந்த காற்றிலே வரும் கீதம் இனிமையான பாடல்கள், இனிமையான குரல்கள் உணர்வுகளை எங்களை அறியாத உணர்வை தட்டி வைத்து சிந்தனையை தூண்டி செயல்பட வைக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால்தான் கூறினார்கள், இசையால் வசமாக இதயம் எது என்று. அந்த இசையினால் அமைத்த எத்தனையோ சாதனைகளை நாங்கள் அறிவோம். இதுவரை நேரமும் நீங்கள் இனிமையான இசைகளை ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு காற்றிலே வரும் கீதத்தில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப பாடல்கள் என்று கேட்க இருக்கின்றோம். சர்வதேச உறவுகளின் விருப்பமாக கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து வணக்கம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான்.

என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று கூறி இப்பொழுது முதல் காதுக்கினிய தித்திக்கும் தேனான பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது. செவி மடுப்போம். முதலில் உரிமை குரல் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். வெளியே கதை எழுது என்று உருக்கமாக ஊடலோடு பாடும் அந்த பாடலை சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிகான்சி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்திருக்கிற நிகழ் ஒரு பாடல் ஒரு இனிய மனசு ஒன்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட ஜானி திரைப்படுத்து பாடல்.

கொள்ளையடிக்க கடைசியில் ஆம்புலன்ஸ் வேணா மாத்திட்டேன்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து தந்திருக்கின்றார் விஜயராணி. 100க்கு 100 திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: அசிங்கமான இந்த சீட்டு கட்டு கால்களை அவ காலடியில போட்டது யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வெளியில போயிட்டேன். இதான் நடந்தது.
1: அந்த நேரத்துல நீங்க எங்க வெளியே போனீங்க?
0: அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
1: நிறைய இருக்கு. நீங்க அன்னைக்கு காம்பவுண்டை விட்டு வெளியே போகவே இல்லை.
2: செல்லா சொன்ன அந்த சம்பவமே வேற மாதிரியா இருக்கு.

இந்த வழியிலே தனுஷன் அவர்கள் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து ராட்டினம் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் அசத்தும் அழகு என்று முதல் வரியை கொண்டு.

இவர்களோடு ஒரு பாடலை கனடா சாந்தி தந்திருக்கின்றார். அல்பர்ட்டா மாநிலத்திலிருந்து, உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்தேன் நானே என்று நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து ஒலியெடுத்து பாடுகின்றது.

தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். இளவரசி தந்த பாடலை கேட்போமா? கனா காணும் காலங்கள் என்று 7G ரெயின்போ காலனி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் ரகசியமானது காதல். இந்த பாடலை வசந்தி தந்திருக்கின்ற வான்கூவர் மாநிலம் கனடாவில் இருந்து பாக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே காஞ்சனா அவர்களும் வசந்தா இளவரசி இவர்களோடு இணைந்து வான்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். அச்சம் நாணம் விட்டு போக என்ற ஒரு பாடல் படவா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்களாக திசை எங்கும் இசை பரப்பி உலகளாக இருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்பட பாடல் அல்லவா? இந்த பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள்.

இவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால உறவு வளமை போல எங்களோடு இசை பயணத்தில் பங்கு கொள்ளும் கேதீஸ், சோறு கொண்டு போறப்புள்ள அந்த சும்மாட இறக்கு என்ற வரி கொண்ட பாடல், என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து கேட்போம் என்று அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் அவுஷலியா கண்டத்து ரமணியின் பாடல். சிடு சிடு என்றாலும் என்ற ரோமியோ திரைப்படுத்த பாடல்தான் அவரது அந்த பாடல்.

0: உங்களுக்கு என்னங்க ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? எனக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா?
1: பிரியாணி பிடிக்காது.
0: பிரியாணி பிடிக்காதா?

0: கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் விடுமுறை விருப்ப பாடல்களாக. ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தொட்டு தொட்டு போகும் தென்றல் என்ற காதல் கொண்டேன் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார்.
1: நீ எதை விஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும். கடவுளே, நாளைக்கு நான் செமினார்ல வின் பண்ணணும், பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும், யுஎஸ் போகணும், எல்லாம் வேண்டிக்கோ. கிளம்புறேன்.

சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் நிவேஷன் தந்திருக்கின்றார். ஜெனீவா நகரிலிருந்து மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து அம்மாவென்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற ஒரு உயிரோட்டமான பாடலை.

முக்கிய மன்னன்றால் என்னவள் பாடல் வர வேண்டும், என்னவள் இன்று ஈழ மணித்திரு நாட்டிலிருந்து எங்களை மறக்காமல் பார்த்திபன் தனது திரைப்படத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் ஆலங்குயில் பாடும் ரயில் என்று வரிகொண்டு பாடுகின்றது.

ஒருமுறை விருப்பத்தை அலங்கரித்து நிறைவேற்ற வளமை போல ஒரு பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, இடமோ சுகமானது என்ற வரியெடுத்து. இந்த பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவரான காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

யாராவது அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பிறப்பி எங்கள் இதயம் நிரப்பி விடுமுறை விருப்பத்திலே சென்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் என்று அன்போடு கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, தமிழுடன் அன்போடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் எதிர் நீச்சல் என்ற திரைப்படுத்து பாடல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் என்ற பாடலை நீண்டகால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபிரசாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

பெங்கு வீட்டு பிள்ளை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து நான் ஆணையிட்டால் என்ற வரிதொண்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி வளமை போல இணைகின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். பட்டாபி அவர்கள் வளமை போல இன்றும் கண்ணன், சங்கரி, ரவி, மானதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றனர்.

இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 9வது திரைப்படம் டிக் டிக் டிக். இந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் இது ஒரு கன காலம் என்ற வரி. அந்த வரிகளோடு முழுவதையும் தர விரும்புகிறார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

இவரை தொடர்ந்து வரும் இன்னுமோர் பாடல் தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் என்று ஆரம்பிக்கும் பாடல் உத்தமன் என்ற திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து அன்பு மகளே சியாமலா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து இன்றும் வளம்பி போல ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி இவர்களோடு நறுமொழியாள் தமிழ் இனியாள் இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடலாக திசை எங்கும் இசை பரப்பி விடுமுறை விருப்பத்திற்காக பாடுகின்றது பாடல்கள்.

அன்புடன் ஷியாமலா தந்த திரைப்படம் உத்தமன் என்ற திரைப்படம் 1976 ஆண்டு வெளிவந்த வேளையிலே இன்னமோர் பாடல் வந்திருக்கின்றது என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுசுயா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களை மனைத்து கேட்கின்றார். அந்த பாடல் 1976 ஆண்டு நாங்கள் கேட்டு மகிழ்ந்த நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையே தேடினேன் என்ற பாடல். அந்த பாடலை அவர் தரும் வேளையில் இன்று அந்த பாடலுக்கு உறவாக உரியவர்களாக டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா இசை அரசியும் இசை அரசரும் பாடியதாக கூறியிருக்கின்றார்கள். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

இனிமையோடு ஒலிக்கும் இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு மீண்டும் அதே உத்தமன் திரைப்படத்து பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மீண்டும் எப்படி ஒலிக்கின்றது? இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மா இணைந்து பாடியதாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் அந்த பாடல் சோகமாக வருகின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள். இங்கே அந்த பாடல் எப்படி இருக்கின்றது? நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன் என்றுதான் பாடுகின்றது. கேட்போமா? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வித்தியாசத்தை உணர வேண்டும் என்று உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ராஜா, பாடும் போது அழக்கூடாது டார்லிங்.
1: நீயும் அழுதுகிட்டு தானே இந்த பாட்டை பாடுவேன்.
0: ஏன்பா பாடல் நிறுத்திட்ட? நல்ல பாட்டு.

ஒன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே வரும் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம். காற்றலையில் கலந்து வரும் இந்த பாடல்களோடு அடுத்து ஒரு பாடல், நாடோடி மன்னன் என்ற புதிய நாடோடி மன்னன் திரைப்படுத்து பாடல், தென்கிழக்கு காற்றே தென்கிழக்கு காற்றே மெல்ல மெல்ல என்ற வல்லவி சரணத்தையும் தர வேண்டும் என்று சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்தவளை ஒலிக்கின்றது இந்த பாடல்.

இந்த வழியில திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. தளபதி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்டிருந்தீர்கள், சின்ன தாயவள் என்ற வரி கொண்டு பாடுகின்றது.

உயிரே உரியாதே பிரியாதே என்று சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலித்ததல்லவா. அந்த பாடலை இன்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கணக்குல 99 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். பொய் என்ன தெரிஞ்சும் கையெழுத்து போட்டேன். அடக்கமா நடந்துக்கமான்னு சொன்னேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னேன். அதையும் ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு சுதந்திரம் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? என் பொண்ணு மேல எனக்கு இருந்த நம்பிக்கையால
1: இனிமே உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன்பா.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. தீப்பிடித்து எரிந்ததே எரிந்தேனடா, தீப்பிடித்து எரிந்து எரிந்தேனடா என்ற பாடல் கன்னி மாடம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். வளமை போல வளைகுடா குவைத் நாடு அன்பு ஜோர்ஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து காற்றலைகளே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மாணவர்களே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியில் வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் 342 பாட்டும் பதங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அற்புதமான கருத்துக்கள், அகிலம் முழுதும் வாழும் அன்பு தமிழர்களின் பண்பாடுகள், வாழ்வியல், அரசியல், மதம் என்று பலவிதமான கோட்பாடுகளை உள்ளடக்கி வந்த சிந்தனைக்குரிய சீரிய கருத்துக்களோடு வரும் பதங்கள் பாட்டுக்களோடு வந்து எங்கள் மனதிலே பதிந்திருக்கின்றன. இந்த நிகழ்வு ஏனைய நிகழ்வுகளை விட ஒரு வித்தியாசமானது என்று பலர் பாராட்டி எழுதியிருக்கின்றார்கள். நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து தாருங்கள் என்ற வகையிலே என்றும் 343 பாட்டும் பதமுமாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம். கடந்த 342 பாட்டும் பதங்களும் பலரினால் படைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டது. அந்த வகையிலே இன்று 343 பாட்டும் பதமும் அரங்கேற வேண்டும் என்று 123 பாட்டும் பதங்களை படைத்தளித்த சிந்தனை செல்வன் அவர்கள் இன்று தன்னுடைய 124 படைப்பினை அளித்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்று பாட்டும் பதமும் 343 தருகின்றார் சிந்தனை செல்வன். 11 பதங்கள் தாங்கி வரும் ஒரு அற்புதமான கருத்துள்ள பாட்டும் பதமும். பதினொரு பாடல்களை அற்புதமான பாடல்களாக, சிறந்த பாடல்களாக, கருத்தாளமுள்ள பாடல்களாக தெரிந்தெடுத்த வேளையிலே முதலாவது பாடலை சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் எங்கள் பாட்டும் பதமும். 343 நாங்கள் தேடும் முதலாவது பதத்தை கண்டுகொள்வதற்காக கேட்போமா பாடலை?

தனிமை என்ற வரியை பதத்தை கொண்டு முதல் வரியை தந்து முழுவதையும் பாடலை கேட்ட வேளையிலே தனிமை என்ற பதம் இன்றைய பாட்டும் பதமும் 343 முதல் பதமாக நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது பதத்தை நாங்கள் தேவை என்று கேட்கும் பொழுது கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை பாட வைக்கின்றார். அந்த பாடல் தருகின்றது இரண்டாவது பதத்தினை.

0: இரண்டாவது பதத்தினை. தனிமை கண்டு என்று ஆரம்பிக்கும் இன்றைய பாட்டும் பதம் 343 மூன்றாவது பதம் எது? மல்லிகா என்று 1957 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படத்திலே ஒலிக்கின்றது அந்த பாடல். மூன்றாவது பதத்தை முதல் பதமாக கொண்டு
1: பொருந்தாதையே மனமே, வரும் காலம் நல்ல காலம்,

வருந்தாதே என்று ஆரம்பித்து பாடும் வேளையிலே முதல் பதம் வருந்தாதே, அதை கொண்டு சென்ற முதல் இரண்டு பதங்களோடும் இணைத்து பார்ப்போமா? தனிமை கண்டு வருந்தாதே என்று வந்துவிட்டது. வாழ்க்கையிலே நாங்கள் தனியே பிறந்தோம், தனியே செல்ல இருக்கின்றோம். இடையிலேதான் நாங்கள் கூட்டாக உறவுகளோடு வாழ்கின்றோம், ஏனைய உயிர்களோடு பழகுகின்றோம். தனிமை என்பதை நாங்கள் வெறுக்கின்றோம், ஆனால் தனிமையாக இருக்கும் பொழுது நாங்கள் வருந்துகின்றோம் அல்லவா? ஆனால் இந்த பாட்டும் பதமும் கூறுகின்றது, தனிமை கண்டு வருந்தாதே என்றும். அடுத்த பாடலை தந்து நான்காவது பதத்தையும் புகுத்த விரும்புகின்றார் சிந்தனை செல்வன். பாமா ருக்மணி என்ற திரைப்படத்தில் இருந்து

பாமா ருக்மணி திரைப்படத்து பாடல் நீ என்ற பதத்தை முதல் பதமாக கொண்டு பாடியது. அதனால் நீ என்ற பதத்தை நாங்கள் பெற்று நான்காவது பதமாக வைத்து தனிமை கண்டு வருந்தாதே நீ என்று கூறுகின்றது. என்ன செய்ய வேண்டும்? ரிதம் என்ற திரைப்படத்து பாடலை ஐந்தாவது பதத்துக்காக தருகின்றார். பாடலை கேட்போம்.

தனியே என்ற வரிதான் முதலில் வந்த வரிகளிலே முதல் பதமாக நாங்கள் காணக்கூடிய பதம் தனியே. நாங்கள் தனிமை கண்டு வருந்தாதே நீ தனியே என்று கூறிக்கொள்கின்றது ஐந்து பதங்களும். அப்படி என்றால் அடுத்த பதங்களை கேட்பதற்கு முன்பு இன்றைய பாட்டும் பதமும் 343 கேட்டுக் கொண்டிருக்கும் எங்களுக்கு தன்னுடைய 124வது படைப்பை தந்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். அதன்போது 6வது பதத்திற்காக ஒரு பாடலை தருகின்றார், எதுவென்று கேட்போம். பிசாசு என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

பயணம் போகும் என்று ஆரம்பிக்கும் முதல் பதம் அந்த பாடலில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கேட்ட பாடலில் போகும் என்ற பதத்தை கொண்டு சென்று முதல் ஐந்து பதங்களோடும் பொருத்தி ஒரு தடவை படிப்போம். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் என்று வந்திருக்கின்றது. மிகுதி எதுவாக இருக்கும் என்பதை ஏழாவது பதம் வந்து கூறப்போகின்றது போல் இருக்கின்றது. அதற்காக பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். கேட்போமா?

பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து பயணம் என்ற முதல் பதம் கொண்ட பாடலை பாடியதல்லவா? அதிலே பயணம் என்ற பதம்தான் எங்களுக்கு ஏழாவது பதமாக பொருந்துகிறது. தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம், தர்மதுரை திரைப்படத்து பாடல் எட்டாவது பதமாக தருகின்றது. கேட்போம்.

ஒன்று என்ற பதம் இந்த பாடலின் முதல் பதமாக இருந்தபடியால், தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று என்று வந்துவிட்டது. அது எதுவென்று பார்ப்போம். அந்த பயணம் என்ன செய்யும் என்று பார்ப்போம். புதையல் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம் அந்த பதத்திற்காக.

பழைய புதிய திரைப்படத்து பாடல்களாக தந்து கொண்டிருக்கின்றார். புதையல் என்ற அந்த திரைப்படத்தில் உனக்காக எல்லாம் உனக்காக என்று பாடிய இந்த பாடலை நாங்கள் எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வரும் ஒரு நிகழ்வாகவும் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது உனக்காக என்ற பதத்தை 9வது பதமாக கொண்டு சென்று ஏனைய 8 பதங்களோடும் பொருத்துவோம், படிப்போம். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக என்று இருக்கின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் தனியே இருக்கின்றோம், தனிமையாக இருக்கின்றோம் என்று வருந்தாதே, கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக, நீ தனிய போக வேண்டிய ஒரு பயணம் உனக்காக. திருவருட்செல்வர் திரைப்படத்து பாடல் 10வது பதத்தை தர இருக்கின்றது. பொருத்தமாக இருக்குமா? பாடலை கேட்போமா?

இருக்கும் இடத்தை விட்டு என்று ஆரம்பித்து பாடிய பாடலில் இருக்கும் என்ற பதம் 10வது பதமாக நாங்கள் பொருத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். எங்கே படிப்போம்? தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும். மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து 11வது பதமாக தந்து இன்றைய பாட்டும் பதமும் 343 முழுமையாக கொண்டு வருகின்றது. கேட்போம் பாடலை.

தெரிந்து கொள்ளணும் என்ற பாடலிலே தெரிந்து கொள் என்று நாங்கள் பதத்தை எடுத்துக்கொண்டு பதினோரு பதமாக, பதினோராவது பதமாக முதல் பத்து பதங்களோடும் தொடர்ந்து படிப்போம். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள் என்று முழுமையாக வருகின்றது பாட்டும் பதமும். 343 அற்புதமான கருத்தை அழகாக பாடல்களோடு பொருத்தி இருக்கிறார் தன்னுடைய 124வது படைப்பிலே சிந்தனை செல்வன். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நாங்கள் வாழ்க்கையிலே தனிமை தனிமை என்று வருந்திக் கொள்ளுகின்றோம் அல்லவா, தனிமையை கண்டு நீ வருந்தாதே அப்பா, நீ தனியே போகும் பயணம் ஒன்று, அது எந்த பயணம், மரணம். இறுதியில் தனியே தானே போகப் போகின்றோம், அதைத்தான் மறைமுகமாக வைத்து நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள், உனக்காக ஒரு பயணம் இருக்கின்றது தனியே போவதற்கு. ஆதலால் நீ தனிமையை கண்டு வருந்தாதே, தனிமையாகத்தான் நாங்கள் எல்லோரும் போக வேண்டும் என்றதை கருத்திலே வைத்து இந்த பதங்களை பொருத்தி ஒரு பொருத்தமான வாக்கியமாக்கி தந்திருக்கின்றார். முழுமையாக படிக்கின்றேன். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள் என்று அறிவுறுத்தல் தருவது போல முன்னறிவிப்பாக தருகின்றது இன்றைய பாட்டும் பதமும். நாங்கள் எல்லோரும் தனிமையாக வாழ்வது, தனிமையாக இருப்பதை கண்டு வருந்த வேண்டாம். ஏனென்றால் இறுதியிலே நாங்கள் போகிற பயணம் தனிப்பயணம் தான், எங்களோடு யாரும் கூடி வருவதில்லை. தனியே போகும் பயணம் ஒன்று எங்களுக்காக காத்திருக்குது, தெரிந்து கொள்வோம். அன்பு உறவுகளே, அற்புதமான இந்த தத்துவத்தை தன்னுடைய பாட்டும் பதத்துக்களே புகுத்தி எங்களை விழிப்புணர்வு அடைய வைத்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாட்டும் பதமும் 343 தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள் என்று அறிவுறுத்தி செல்கின்றது பாட்டும் பதமும். உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்த பாட்டும் பதமும் தந்த சிந்தனை செல்வன் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு அல்லாமல் மொன்றியல் தமிழ் வானொலி தந்த சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி, கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல வேண்டுகிறேன். அதற்கு முன்பு மீண்டும், தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள் என்று கூறி விடைபெற்று செல்கின்றது இன்றைய பாட்டும் பதமும் எங்களிடமிருந்து. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலையில் கலந்து கொண்ட அன்பு உறவுகளை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டம் பதமும் 343.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் நிழல் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இரவோடு இன்னும் தூரம் என்ற வரியோடு ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாதம் என் ஜீவனே என்று காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். இன்று வந்த இந்த மயக்கம் என்று கூறும் பல்லவியோடு சேர்ந்த பாடல் காசேதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து அம்மம்மா காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல். மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தருகின்றார். உன்னை நான் உன்னை நான் என்ற வரியோடு ஜே ஜே திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். தொடரும் பாடல்கள் கூட கனடாவிலிருந்து வன்குவர் மாநிலத்து இளவரசி தரும் பாடலாக கேட்போம். காலை நேர காற்றே என்ற வரியோடு பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடி வரும் அடுத்த பாடல் காஞ்சனாவின் பாடல், வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து. நீ கேட்டால் நான் மாட்டேன்னா என்று கூறும் ஒரு பாடல், இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்து பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். வரிசையோடு வரும் அடுத்த பாடல் வசந்தியின் பாடல். அல்பர்டா கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று பாடுகின்றது. அவளுக்கு என்று ஒரு மனம் திரைப்படத்தில் இருந்தது.

இதயம் மகிழ்ந்து கேட்கும் இனிப்பான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தந்த பாடல் மின்சாரம் என் மீது என்று கூறும் வரி ரன் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவடுத்து தந்திருக்கின்றார்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடி குரலிலே கேட்பார்கள். கேட்டு மகிழ்வோம் நாங்களும் அவர்களோடு.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடல். புதிய கீதை திரைப்படத்திலிருந்து மெர்க்குரி பூவி என்ற வரி வரும் பாடலாக கேட்டு மகிழ்வோம். நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் அன்பு

கேசிஸ் அவர்கள், கண்டேன் கல்யாண பெண் போன்ற என்ற பாடலை மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அவரது இந்த பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்களுள் ஒரு பாடலை சிங்காரப்பும் யாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்திருக்கின்றீர்கள். நீ தொட்டால் நெஞ்சம் புண்ணாகுமே என்ற பாடல் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து. அழகினா அழகி என்று எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படுத்து பாடலை ஜெனிவாவிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவளுடைய பாடலும் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் தானே. ஒரே முறை உன் தரிசனம் என்று என் ஜீவன் பாடுது திரைப்படத்து பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடல் வளமை போல ஒலிக்க இருக்கின்றது. உள்ளத்தில் நூறு நினைத்தேன் என்று பாடும் வண்ணம் மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை.

நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றுக்கும் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒலித்துச் சென்ற சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்பாக தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் சங்கமம் என்ற திரைப்படத்து பாடல். தன்னம் தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாளே பூமகள் மாது. இந்த பல்லவியோடு சரணங்களையும் அணைத்து விட்டிருக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள். வழமையாக ஜெகவர் சாதிக் அவர்கள் இணையும் வேளையிலே அவர் விரும்பும் பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழரோடு கேட்பார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மலை கோயில் வாசலிலே என்ற இனிமையான பாடல் வீரா என்ற திரைப்படத்தில் அன்று பாடியது என்று இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார்கள் நீண்டகால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக மயிலை பட்டாபி அவர்களோடு இணைவார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாரதி ராஜாவின் இன்னுமோர் திரைப்படம் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இது ஒரு பொன் மாலை பொழுது என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பொட்டோடு பூச்சூடினேன் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாட இருக்கின்றது. பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். மகளே மஞ்சுளா, இனிமையான அந்த பாடல் இப்பொழுது காட்டலையே.

அன்பு மேகமே இங்கு ஓடிவா என்ற ஒரு அற்புதமான பாடல், காவிய பாடல். எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் ஒலித்த அந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் சியாமனா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல இன்றும் நீங்கள் கேட்கும் பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் ஒலிக்கும் நேயர்நேயம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புது கவிதை என்ற 1982 ஆண்டு திரைக்கு வந்த பாடல் ஒன்று டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு ஜானகியும் இணைந்து பாடுகிறார்கள். வெள்ளை புறா ஒன்று எங்குது கையில் வராமலே, இந்த பல்லவியோடு சரணங்களை தருவ வேண்டும் என்று தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுசியா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் புது கவிதை திரைப்படத்தில் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலே ஒலிக்கின்றது. மீண்டும் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதல் எழுத்து தாய்மொழியில் தலை எழுத்து என்று கூறும் பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

என்று ஒலிக்கும் இனிமையான பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல். தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் விரும்பும் பாடல் அன்புள்ள தங்கச்சிக்கு என்ற திரைப்படத்திலிருந்து பாக்கு தோப்புல ஒரு பாட்டு கேட்குது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் அடுத்த பாடல் பொய் சொல்லக்கூடாது என்ற ரன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று தருவதற்கு வேண்டி நிற்கின்றார் தமிழகம் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

இத்தியாக ஒரு பாடல் ஒலித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. சிவரஞ்சினி திரைப்படத்தில் இருந்து வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஒன்றிய தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ் உங்களுக்காக ரஞ்சினி சிவரஞ்சினி என்று பாட்டெடுத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேரொளி நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரம் பாடுவோர் பாடலாம், பாட்டுக்கு பதில் பாட்டு, மன்னிக்க வேண்டும், பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்வை ஜனரஞ்சகமாக எடுத்து வர இருக்கின்றது. 2023 ஆண்டு 7வது மாதம் 15வது நாள், பாதி மாதத்திலே கால் வைத்து விட்டோம். 7வது மாதத்திலே 6 மாதங்களும் அரை மாதங்களை ஓட்டிவிட்டோம். நாங்கள் இப்பொழுதுதான் முற்பகலில் இருக்கின்றோம், நீங்கள் பிற்பகலை அடைந்து இரவு நேரத்தில் கால் வைத்து விட்டீர்கள். உங்களுக்கு நேரம் சரியா 9:02 என்று இப்பொழுது காட்டுகின்றது இரவு நேரம். கனடாவில் எங்கள் கலையகத்தை சுற்றி இப்பொழுது இருக்கின்ற நேரம் 11:32 முற்பகல் என்று காட்டுகின்றது. இந்த வேளையிலே 4:32 என்று இங்கிலாந்து நாட்டிலே காட்டுகின்றது. இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நேரங்கள் காட்டினாலும், பருவ காலங்கள் மாறினாலும், வானமும் பூமியும் ஒன்றுதான் என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்வோம். இப்பொழுது காற்றலையில் நாங்கள் பேசுவதற்கு வானொலி சிறப்பாக இருக்கின்றது. அந்த வேளையில் வான் அலையை எடுத்துக்கொண்டால் வான் நிலை என்ன கூறுகின்றது? 22-24 பாகை செல்சியஸில் வெப்பநிலையில் இருக்கின்றோம். அதை உணர்வதாக இருந்தால் 28 பாகை போன்று இருக்கும் என்று அறிக்கை கூறுகின்றது. இன்றைய நாள் இது கிட்டத்தட்ட படிப்படியாக இப்பொழுது 24 பாகையில் இருக்கின்றது, 29 பாகை வரை செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மழை வரக்கூடிய சான்றுகள் இல்லை. கதிரவன் இன்று 5:25 வந்துவிட்டார். 5:04 என்று வந்தவர் இப்பொழுது 25 வரை வந்து நீண்டுவிட்டார், அதாவது வந்து பிந்தி வருகின்றார். ஆனால் உண்மையா 6 மணிக்குத்தானே காலை பொழுது முடிவது? காலை என்றால் 6 மணிதானே என்று கூறுவோம். இங்கும் அப்படி இல்லை, அங்கும் அப்படி இல்லைத்தான். காலநிலை ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடங்களோ அரை நிமிடங்களோ மாறிக்கொண்டுதான் செல்லும். அந்த வகையில் இன்று 5:25 கதிரவன் கதிரொளியை பரப்பி உலகுக்கு வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர் இன்று பகல் பூராவும் வானத்திலே அலைந்து 8:43 மாலை நேரமாகி இரவு நேரத்தில் தான் அவர் உறக்கத்துக்கு செல்வார். சூரிய அஸ்தமனம் 8:43 அப்படி இருந்து நீண்ட பகல் தான். 5 மணிக்கு முடிந்து 8 மணி என்றால் அவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம் அவர் கடமையாற்றுகின்றார். 24 மணி நேரத்திலே 15 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் இரவு நேரம். இந்த வேளையிலே மழை வரக்கூடிய சான்றில்லை, நல்ல பகல் வெளிச்சமாக இருக்கின்றது, துல்லியமாக இருக்கின்றது, பயிர்கள் எல்லாம் பசுமையாக இருக்கின்றது. பார்க்கும்போது மரங்கள் எல்லாம் தலைகள், குலைகள், இலைகள், பூக்கள் என்று அழகாக தோன்றுகின்றது கனடா. இன்னும் ஓரிரு மாதத்தில் இந்த பச்சை நிறம் மாறி அது வேறு நிறங்களாக கொண்டு சென்று கடைசியிலே காம்புதான் மிஞ்சும், இலைகள் எல்லாம் சொரிந்து, இதுதான் பருவகாலம் என்பது. அதே போன்றுதான் எங்கள் வயதுகளும், குழந்தை, பிள்ளை, குமரன், வளர்ந்து வாலிபன், இளந்தாரி, ஆடவன் என்று வந்து முதியவனாக போய் கடைசியிலே முதிர்ந்து விடுவார் இல்லையா? இப்படித்தான் வாழ்க்கை போகின்றது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இப்படித்தான் செல்லும் என்பதுதான் நாங்கள் வாழ்க்கையில கண்டுகொண்ட பாடங்கள். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், இனிமையான இந்த நாளிலே இந்திய நாட்டிலே தென்னகத்திலே காமராஜர் ஐயா அவர்கள் கர்ம வீரர் என்று கூறப்படுகிற சிறந்ததோர் அரசியல்வாதி, பகுத்தறிவாளன், சமதர்மவாதி, பொது உடைமைவாதி என்றெல்லாம் கூறப்பட்டு அவர் கொள்கையின்படி வாழ்ந்து காட்டிய ஒரு அஞ்சாத நெஞ்சன், அறிவு கண்ணை அவர் தானாக திறந்து மற்றவர்களுக்கும் அறிவு கண்ணை திறந்து பலவிதமான விருதுகளை பெற்று பலவிதமான கருத்துக்களை தந்து எல்லோருடைய மனதிலும் பதிந்த ஒரு அவருடைய ஒரு நினைவு நாள், பிறந்த நாள் என்று அவருக்காக பல பாடல்கள், கட்டுரைகள் எல்லாம் எழுதி அனுப்புகிறார்கள். அவருக்காக வாழ்த்துக்களை கேட்டு பாடல்களையும் கேட்டிருந்தார்கள். நாங்களும் மொழியல் தமிழ் வானொலியூடாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரை நினைந்து கொண்டு மீண்டும் அவர் போல் ஒருவர் வருவாரா என்ற எண்ணத்தோடு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டை ஆரம்பிப்போம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே வந்து நீங்கள் தர வேண்டிய பாடல்கள், இன்று முதல் பாடலாக உங்களுக்கு நான் ஒரு பாடலை தருவேன் தானே, அந்த பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் உங்களுக்கு நியதிகள் எல்லாம் தெரியும். அந்த நியதியின்படி நீங்கள் அந்த சட்டவரம்பை மீறாமல் ஓரளவு ஒத்துழைத்துக் கொண்டு நீங்கள் வருவீர்கள், இணைவீர்கள், தருவீர்கள் என்று எண்ணுகின்றேன். இன்று கிட்டத்தட்ட எத்தனை பாடல்களை காணப்போகின்றோம், எத்தனை போட்டியாளர்கள் வரப்போகின்றீர்கள், எத்தனை குதிரைகள் பாயப்போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மொத்தம் எத்தனை பாடல் ஒவ்வொருத்தரும் எத்தனை பாடலை தருவீர்கள் என்ற எண்ணத்தோடு எண்ணிக்கைகளை சரியாக எழுதி கூட்டி பெருக்கி பிரித்து பார்த்து உங்களுக்கு முடிவதெல்லாம் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வரவை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்.
அந்த வகையில் இன்று முதலில் ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேளுங்கள். அந்த பாடலில் உள்ள முதல் வரிக்குத்தான் நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். அது என்ன பாடலா இருக்கும் என்பதுதானே கேள்வி. இன்னும் சில வினாடிகளில், சில நொடிகளில், சில துளிகளில் ஒலிக்கின்ற ஒலிக்கும் அந்த பாடல் என்று கூறும் வேளை ஒலிக்கின்றது இந்த பாடல்.

மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மன மாளிகைதான் கண்ணே, இதுதான் இன்றைய பாடலின் முதல் வரி. எங்கே யாரும் காற்றலைக்கு வந்ததாக தெரியவில்லை, ஒருவருடைய பதிலையும் காணவில்லையே. எங்கே இந்த நிகழ்ச்சி இருக்குமோ என்று எண்ணினீர்களா? மறு ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருந்த வேளையிலே வளமையாக ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து பாட்டுக்கு பதில் பாட்டு எல்லாம் போடுவார், ராபிக் அவர்கள் எழுதுவார், என் குண்டு பேத்தி வரவேற்பார், ஒருவரையும் காணவில்லை. என்ன நடந்தது? என் வானொலி உங்களுக்கு கேட்கவில்லையா? நான் சரியாகத்தான் ஒலி வாங்கியல் எல்லாம் வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். எங்கே ஓடி வாருங்கள். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மன மாளிகைதான் கண்ணே என்ற பாடல் தான் இன்றைய முதல் பாடல் வரி. அந்த பாடலுக்கு பதில் பாட்டுகளை யார் எடுத்து வர போகின்றார்கள், எத்தனை பேர் வர இருக்கின்றீர்கள், போட்டி எப்படி செல்கின்றது, மொத்தம் எத்தனை பாடல்களை, திரைப்பட பாடல்களை கேட்க இருக்கின்றோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: முதல் உறவாக ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். அவர் யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் பகல் நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு
0: வர வேண்டும் வர வேண்டும். எங்கள் நாகப்பன் அவர்களே போட்டி ஆரம்பித்து வைப்பதற்கு வந்து விட்டீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். காலை வணக்கம் மாலை வணக்கம் இரண்டையும் இணைத்துக் கொள்வோம். ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: அப்படியே அப்படியே உள்ளோம் அப்படியே உள்ளோம். போட்டி ஆரம்பித்து விட்டது.
1: அம்மா அவர்களின் நலமும் அறியாவல் ஐயா.
0: அவர் வந்து நலமாக இருக்கிற இரண்டு மூன்று தினங்களில் இங்கு இருப்பார். புதன்கிழமை இங்கு கனடாவின் புதன்கிழமை இங்கு வர வேண்டும். பகல் வேளை மாலை வேளை வருவார் என்று நினைக்கிறேன். காத்துக் கொண்டிருங்கள். நிச்சயமா உங்கள் காத்திருப்பு வீண் போகாது. கடவுள் அருள் புரிவார். வருவார். வந்த உங்களோட குதூகலம் கும்மலம் கூத்தெல்லாம் நடைபெறட்டும். நான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பேன். சரி, இன்று
1: ஓய்வு கொடுக்கலாம்.
0: ஆமாம், எங்கே ஓய்வு? பார்ப்போம் கேட்போம். சரி, இன்று ஆரம்பிப்போம். என்ன பாடலை நீங்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும்? மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன?
1: உங்களுடைய பாடலுக்கு பதில் பாடல் மௌனமே பார்வையால் ஒரு பாடல் பாடு.
0: ஓ, மௌனமே பார்வையால் ஒரு பாடல் பாட வேண்டும், பாட்டு பாட வேண்டும் என்று முதல் பாடலை தருகின்ற மௌனமே பார்வையால் என்ற பாடலை தருகின்ற வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த உறவு வருகின்றார் எங்களுடைய அன்பு விக்னேஸ்வரன் என்று எண்ணுகின்ற. வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இருக்கிறேன் ஐயா.
0: பாட்டுக்கு பதில் பாட்டுன்னு உற்சாகமா வந்து விட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது இந்த இங்கிலாந்து நாட்டிலே?
2: கொஞ்சம்
0: காத்து வீசினால் தென்றல் தானே அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். வெளியே செல்ல உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா இல்ல
2: உள்ளேதான்?
0: பணிதான் பணிதான், பணி செய்து கிடப்பது என் கடமை ஐயா. வெளிநாட்டுக்கு வந்து விட்டோம் இல்லவா? சரி,
2: 14 நாளா தொடர்ந்து வேலை ஐயா.
0: ஓ, 14? ஒரு வீரம் தான் நீங்கள். சாதனை புத்தகத்திலே பதிய வேண்டும் இதெல்லாம். நாங்கள்
2: 9 மணிக்கு போனா இல்ல 11 மணிக்கு தான் போயிட்டோம்.
0: ஓ, வாழ்த்துக்கள் சிறப்பு. ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் இங்கே பணிபுரிந்தேன். சகலமும் ஜாமே என்ற மாதிரி. சரி, என்ன பதில் பாட்டை சிறப்பு ஒன்றுகள் என்று? மௌனமே மௌன மயக்கம் என்ன, மௌனம் என்ன என்று ஆரம்பித்து மௌனமே பார்வையா
2: கலக்கமா?
0: ஓ,
2: மனதில் குழப்பமா?
0: வாழ்த்துக்கள். மயக்கமா கலக்கமா தந்து விட்டீர்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி நன்றி நன்றி விக்னேஷன். நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். அடுத்த உறவாக யார் வருகின்றார்? அடுத்த உறவு எங்களுடைய நாகப்பன் அவர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. உங்களுடைய பாடலுக்கு பதில் பாடல் மயக்கம் என்னன்னு கேட்டீங்க. அந்த என்ன பதில் பாடல்? என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
0: அப்படி ஒன்றும் இல்லையா? என்னதான் அதற்கு காலம் இருந்ததுதான், இப்ப அப்படி இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க சந்தன்பாஜ் அர்த்த குதிரை வந்து விட்டது ஒரு பாக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம் சந்தன்பாஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றோம். கொண்டு பாருங்கள் உங்க பாடலை. எப்படி எப்படி
3: மயக்கம் வந்து தயாரம் வந்துட்டா?
0: வரவில்லை வரவில்லை. மயக்கம் கதையோட மயக்கம் எனது தாயகம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை மீண்டும் நாகப்பன் அவர்கள் தான் தர இருக்கின்றார். கொண்டு பாருங்கள் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. என்னதான் ரகசியமும் இதயத்திலே. இந்த பாடலுக்கு பதில் பாடல். இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை.
0: ஓ, இதயத்தில் இருந்து இதழ்கள் வரைக்கும் வந்துட்டீங்களா? இதயத்தில் இருந்து இதழ்கள் நீங்களே பாடலை தந்து நீங்களே பதவியேற்றீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பெற வேண்டும், மீண்டும் பெறுகின்ற சந்தனராஜ் அவர்கள். போட்டி ஆரம்பமாகிவிட்டது.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம வணக்கம்.
3: மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி ஐயா.
0: ஆட்டேங்க அப்பா, நூல் வேறி ஐயா.
3: நன்றி வணக்கம்.
0: மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல்? அடுத்த பாடலை தர வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை. இந்த பாடலுக்கு பதில் பாடல். இதழே இதழே தேன் வேண்டும்.
0: ஓ அடையப்பா. ஓ, இதழே இதழே தேன் ஊறுகிறதா? இதழே இதழே தேன் சும்மா இருக்க மாட்டா, ஊற வைக்கின்றீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள் என்று சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. அவர் இதழே இதழே தேன் வேண்டும் என்று போகின்றார். கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: எனது மலர் மடியில் ஐயா.
0: ஓ, உங்கள் மலர் மடியில் வந்து விட்டதா? எனது மலர் மடியிலே. வாழ்த்துக்கள் எனது மலர் கொடியிலே உனது மலர் மடியில். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் திரை இருக்கின்றார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: இதழே தேன் வேண்டும்.
0: ஆமா,
1: அவர்களுக்கு பதில் பாடல். தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு,
0: அங்கால தெரியாத வண்டு. இதுதான் என்னுடைய பாடல். தேன் உண்ணும் வண்டு, தேன் உண்ணும் வண்டு, வண்டு நல்ல வண்டையா அந்த வண்டு. அடுத்து சந்தன் ராஜ் அவர்கள் தரப்போகின்றார். இருவருக்குமான போட்டி ஆரம்பம். வணக்கம். வணக்கம்.
3: மலரே என்னென்ன கோலம்யா?
0: மலரே என்னென்ன கோலம், உங்களுடைய பாடல். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது? எங்கள் நாகப்பனாகத்தானே இருக்க வேண்டும். எங்கே பார்ப்போம், அவராகத்தான் வருகின்றார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. தேனுக்கு மற்றொரு பதில் பாடல். தேன் சிந்ததே வானம்.
0: ஓ, அப்படி
1: வருமா?
0: இதெல்லாம் கேட்டவுடனே சிந்தது ஐயா தேன் வானத்திலிருந்து. தேன் சிந்ததே வானம். அடே அப்பா, வாழ்த்துக்கள். பொழிந்து கொண்டிருக்கட்டும். எங்கே சந்தன் ராஜ், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: வணக்கம். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள்.
0: ஓ, அவர் நல்ல ஐயா. மலர்களை போல உறங்குகிறாள் தங்கை. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடல் நாகப்பன் தான் கொண்டு வரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். போட்டி பலமாக இருக்கின்றது, சிறப்பாக செல்கின்றது. கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. தேன் சிந்ததே அந்த பாடலுக்கு பதவி பாடல். வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும்
0: பார்க்கறேன். நீங்க உங்களும் பாக்கலாம் தானே, நீங்க வந்து தானே ஐயா. வானத்தை நன்றி நன்றி, நீங்க வந்து தானே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். எங்கே சந்தன் ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை கேட்போம். சந்தன ராஜ்.
3: பூந்தண்டல் காத்தியா?
0: எதையா? இந்த பூந்தண்டல் காற்று.
3: இந்த பூந்தண்டல் காற்று.
0: ஓ, இந்த பூந்தண்டல் காற்று நல்ல பாடல். இந்த பூந்தண்டல் காற்று, பூந்தொன்று காற்றை தந்து விட்டீர்கள். எங்கே நாகப்பன், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை கேட்போம். வானத்தை போலே பாடலுக்கா?
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அதே பாடலுக்கு பாடல். வானத்தை பார்த்தேன்னு பாடலுக்கு பதில் பாடல். பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன்.
0: விட மாட்டீங்களோ, பார்க்கிறீர்கள், மேல அழைக்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள், பக்கத்தில் ஓடி போயிருக்கீர்கள்.
1: பார்த்தேன்,
0: வாழ்த்துக்க. விட மாட்டாங்களே ஐயா அவங்களை. அப்படியா நாக்கள். ஓகே ஓகே, பாருங்கள், திரியுங்கள், பக்கத்தில் அணையுங்கள், கவனமாக இருங்கள். எங்கே சந்தனராஜ், நீங்கள்
3: பூந்தன்றலே நல்ல நேரம் பார்த்தியா?
0: பூந்தொன்றலே நல்ல நேரம் காலம் பார்த்து வாங்க. பூந்தொன்றலே வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பூந்தொன்றலே நல்ல நேரம். அடுத்த பாடல யாரில் போறீர்கள்? எங்களுடைய நாகப்பன் தான் வருவார். இல்லை, மீண்டும் சந்தன் ராஜ் தான், அவருக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வணக்கம் சந்தன் ராஜ், வாழ்த்துக்களும்.
3: வணக்கம் ஐயா. நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு.
0: ஆமா, உங்களுக்கு நேரம் வந்தாச்சு, எனக்கு நேரம் வந்தாச்சு. நானும் முடிவடைய நிறம் பெறவில்லை. நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு. நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு. எங்கே மீண்டும் சந்தன் ராஜ், நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை நாகப்பன் பிடித்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன், நீங்கள் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயாவோட இந்த பூந்தொன்றல் காற்று பதில்
0: அந்த பாட்டுக்கு.
1: இந்த மான் எந்தன் சொந்தமான்.
0: ஓ, உங்களோட சொந்தமானா? சரி சரி, நாங்கள் எங்களுடைய மானன். சரி, இந்த மான் எந்தன் சொந்த மான், நல்ல மான், அந்த மான் மந்த மான். இங்கே சாந்தி அழைத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். வணக்கம் சாந்தி. வணக்கம். வணக்கம் மகளே.
4: வணக்கம்.
0: வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கேன்.
0: நான் நலம். அழகி எப்படி இருக்கா?
4: நல்லா இருக்காங்க.
0: எல்லோரும் நலம் பாட வேண்டும். சரி, அப்ப என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? இந்த காற்றுக்கா? தானாக ஒன்றை தேடுகிறது. வாழ்த்துக்கள். அது கீதம் தேடட்டும். ஓடி சென்று மறுபடியும் ஓடி வாருங்க. நன்றி மகளே, நன்றி. அடுத்து நாகப்பன், நீங்கள் வந்து விட்டீர்கள். தாருங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. நேரம் வந்தாச்சுன்னு பாடினாரு சுந்தரராஜ்.
0: ஆமா,
1: அதற்கு பதில் பாடல். வந்தது வசந்த காலம்.
0: ஓ வந்தது வசந்த காலமா? உங்களை வந்துட்டுதா? வாழ்த்துக்கள். வந்தது வசந்த காலம். சிறப்பு சிறப்பு வரந்து வாழ்ந்து வாழ்த்துக்கள். எங்கே சாந்தி? நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சாந்தி கொண்டு வாருங்கள் மகளே.
4: ஐயா கீதம், கீதம் சங்கீதம் இதானே என் காதல் கீதம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கீதம் சங்கீதம் கெட்டிக்காரி. மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடல்? எங்கே சந்தன? வணக்கம் நாகப்பன், கூறுங்கள்.
1: வந்தது வசந்த காலம், அந்த பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆஹா,
1: வந்தது வந்தது நெஞ்சினில் வந்தது யாரடி கிளியே.
0: அப்படி அப்ப வந்தனில் வந்தது நெஞ்சினில் வந்தது யாரடி கிளியே. வந்தது வந்தது அப்படி
1: நன்றி.
0: வந்தது வந்தது நெஞ்சினில் வந்தது யாரடி கிளியே தெரியவில்லை. எங்களுக்கும் தெரியவில்லை, உங்களுக்கும் தெரியவில்லையா? சரி, நாம சந்தன்ராஜ் நீங்கள் கூறுங்கள்.
3: வணக்கம். மான் கண்ட சொர்க்கங்கள்யா.
0: ஓ, மான் கண்ட சொர்க்கங்கள். இது எங்களுடைய ராபிக் அவருடைய பாடல், மான் கண்ட சொர்க்கங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். கொண்டு வருங்கள் நாகப்பன் உங்கள் பாடல்.
1: வணக்கம் ஐயா. வந்தது வசந்த காலம் பாடலுக்கு பதில் பாடல். காலம் காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம்
0: அர்ப்பணம். காலம் காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் நன்றி நன்றி நன்றி. அர்ப்பணித்து விட்டீர்கள், கவனமாக இருங்கள். காலமாக அந்த காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் என்ன கூறப் போகிறீர்கள்?
3: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமாயா?
0: அது உண்மை. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அது வராது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வராதான். சரி, அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சாந்தியா இல்லைன்னா அப்பன் தான் வந்து விட்டார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
1: சாந்தி அம்மாவோட பாடலுக்கு பதில் பாடல்.
0: பதில் பாடல் கொண்டு வர.
1: நீ கீதம் சங்கீதம் அதை பாடினாங்க. நீதானே என் காதல் சங்கீதம். அதற்கு பதில் பாடம். நீதானே எந்த பொன் வசந்தம்.
0: ஓ அப்படியா? நீதானே என் பொன் வசந்தம்.
1: பொன் வசந்தம்.
0: பொன் வசந்தம். அப்படியே அப்பா, பொன் வசந்தம். சும்மா வசந்தம் இல்ல, பொன் வசந்தம். அதற்காக சாந்தி கொண்டு வருகின்றார் பாடலை. சாந்தி கொண்டு வருங்களம்மா உங்கள் பாடலை. சாந்தி உங்களை நினைத்து விட்டேன் மகளே. எங்கே அம்மா? வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: மான் கண்ட சொர்க்கங்கள் சொன்னாங்க இல்லைங்கய்யா?
0: ஆமா.
4: கண்டா வர சொல்லுங்க அவருக்கு.
0: ஓ கர்ணா, கர்ணன். கண்டா வர சொல்லுங்க. காணாடி கண்டா வர சொல்லுங்க. வாழ்த்துக்கள். எங்க நாப்ப நீங்கள் கொண்டு வாருங்க இந்த பாடலுக்கு அடுத்த பாடலை.
1: வணக்கம் ஐயா. காலம் காலமாக வாழும் காதலுக்கு
0: என்ன பாடல்?
1: காதல் பாணி கட்டி கிடக்கு கட்டில் இருக்கு.
0: என்னையா கட்டிருக்க? காதல்
1: பாணி கட்டி கிடக்கு.
0: ஓ காதல்
1: இருக்கு.
0: ஓ கட்டில் இருக்கு. ஓ கட்டில் இருக்கா? சரி சரி சரி சரி சரி. வாழ்த்துக்கள். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நீங்க தாருங்க உங்கள் பாடலை.
3: நெஞ்சு நிலை நினைவு முகமையா.
0: நெஞ்சு நினைவு முகம். நெஞ்சினிலே நினைவு முகம். சித்திராங்கிலவா அங்கே. இப்பொழுது யார் திறப்புகின்றீர்கள்? நாகப்பன் தான் திறப்புகின்றார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. காதல் ராணி கட்டி கிடக்கு பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஓ
1: காதல் மகராணி கவிதை பூ விரித்தார்.
0: ஓ காதல் மகராணி
1: கவிதை பூ விரித்தார்.
0: கவிதை பூ விரித்தால் ராபிக் கேட்ட பாடல். வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: வணக்கம் ஐயா. முகம் ஒரு நிலா அடடா மூன்று வெளியிற நிலவரையா.
0: ஓ அப்படியா? முகம் ஒரு நிலா அடடா முகம் ஒரு நிலா வெளியிற நிலா. எல்லாம் கணக்கெடுத்து தான் செய்யறாங்களையா. எங்கே அடுத்த மாலை நாகப்பன் நீங்களும் எப்படி கூற போகிறீர்கள்? கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. காதல் மகராணி கவிதை பூ விரித்தால்.
0: ஆமா. அதுக்கு
1: கவிதை வாடு குயிலே குயிலே இனி வசந்தம்.
0: ஓ இனி வசந்தம் வந்து கொண்டுப்பா. இவ்வளவு இது கொடுக்குறீங்க கவிதை கொடுக்குறீங்க. இனி வசந்தம் பயப்படுத்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்தாது நீ காப்பாடலாம் குறிப்பிட்டீர்கள். வாழ்த்துக்கள். அப்ப சந்தன்ராஜ் நீங்களும் என்ன கூற போகிறீர்கள்? கொண்டு வாருங்க சந்தன்ராஜ்.
3: நெஞ்சினிலே ஊஞ்சலையா.
0: ஓ
3: நன்றி.
0: ஓ சந்தன்ராஜ் நெஞ்சிலே வந்து விட்டார். நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நெஞ்சினிலே நெஞ்சினிலே நெஞ்சினிலே நெஞ்சினிலே மார்பின்லே மார்பின்லே இல்ல நெஞ்சினிலே நெஞ்சினிலே தான் வந்திருக்கின்றது. இனிமையான பாடல் அங்கே சந்தன்ராஜ் வரவுடன் உடனே நாகப்பன் கொண்டு வந்து விடுவார் பாடலை. கொண்டு வரங்க நாகப்பன் உங்கள் பாடலை.
1: நன்றி வணக்கம் ஐயா. கவிதை பாடும் கொயிலே கொயிலே பாடலுக்கு பதில் பாடல். கொயிலே கொயிலே ஓங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. நன்றி ஐயா.
0: அட கொயிலே மயிலே என்று ஒரு மாதிரி சமாளிக்கிறீங்களே.
1: ரெண்டு வரைக்கும் மேல பாடமா
0: அது அவ்வளவு போதும் ஐயா, அதுக்கு மேல ஏலாது ஐயா. கொயிலே கொயிலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
3: ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளில்யா.
0: அடே அப்பா, இங்க எங்கெல்லாம் சென்று வருவேன் பாத்தீங்களா? ஊஞ்சல் ஊஞ்சல் மனம் உலா வரும் உதார் உதார். ஓ வாழ்த்துக்கள். எங்க நாகப்பன் நீங்க விட மாட்டீர்கள், நீங்க கொண்டு வருவீங்க உடனே பாடலை. கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. மயிலே மயிலே வா மயிலே பாடலுக்கு
0: கொண்டு வாருங்க.
1: மயிலே மயிலே போகை எங்கே.
0: அது எங்க விழுந்து போச்சு ஐயா? காடு நாட்டு.
1: நன்றி நன்றி.
0: ஆடு நாட்டு காட்டுக்கு விழுந்து போச்சு. உன் தோகை எங்கே. வந்து விட்டார் அன்பு மகன் ஞானசேகரன் ஞாச்சியார் கோவில் இருந்து. வணக்கம் ஞானா. வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம்ப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கம் தந்த உங்களுக்கும் இரவு வணக்கத்தை கூறுகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேனப்பா.
0: வாழ்த்துக்கள். நல்ல பதிவுகளை எல்லாம் போட்டிருக்கேன், நல்ல கவிதை ஒன்று அனுப்பி இருந்தீங்க. வாழ்த்துக்கள். அனுப்ப வேண்டியது எங்களுக்கு எல்லாம் ஆக்கள் இருக்கிறார்கள், அனுப்ப வேண்டிய ஆக்கள் இல்லையா? அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். தேடி அனுப்பணும். கூறுங்கள், என்ன பாடலை தரப்போகிறீர்கள்?
3: சந்திரராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. முகத்தில் முகம் பார்க்கலாம்,
0: விரல் நகத்தினில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், முகம் பார்க்கலாம். இனிமை இனிமை வாழ்த்துக்கள். எங்கே நாக இப்பொழுது எங்க நாகப்பன் தருகின்ற கொண்டு வருங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. தோகை எங்கேன்னு பாடணும் பதில் பாடல். தோகை இளமையில் ஆடி வருகிறது.
0: தோகை இளமையில்
1: மழை வருமோ?
0: வானில் வருமோ? தோகை இளமையில் ஆடி வந்தால் வானில் மழை வரும்.
1: மழை வருமோ?
0: மழை வருமோ? கேள்விக்குறிதான். வெறும் வெறும் வெறும். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
3: குயில் பாட்டு வந்தது என்ன?
0: எனக்கு விருப்பம் அந்த பாடல் ஐயா. குயில் பாட்டு குயில் பாட்டு ஓ வந்தது என்ன? எங்க அடுத்த பாடல் கொண்டு வர்றேன். நாகப்பன் அவர் நாகப்பன் அவர்கள் கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: வானில் மழை வருமோன்னு பாடணும் பதில் பாடல்.
0: எங்க கொண்டு வாருங்கள்.
1: வானில் வாழும் தேவதை என் நேரில் வந்தாலும்.
0: அடே அப்பா, வானில் வாழும் தேவதை நேரில் உங்கள்கிட்ட வந்துட்டாலும் தேவதையை மட்டும் தேவ லோகத்திலிருந்து தேவதையை கொடுக்கறாங்க இல்லையப்பா. அடே அப்பா வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்க கொண்டு வருகிறீர்கள். கொண்டு வருங்க.
3: ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடியா.
0: ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. அடே ஓ தென்றலே வந்து விட்டது. குயிலே ஓ வந்து ஓ தென்றலே வந்து விட்டது. ஒரு பாட்டு பாடு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வேறு யாரும் இல்ல, அது எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தான். வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு பாருங்களும்.
1: வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
1: நேரில் வந்தாலோன்னு முடிச்ச அவருக்கு
0: கொண்டு வாருங்க.
1: வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னல் இல்ல நின்னாலும்.
0: அரே வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னல் நின்று போயிட்டாரு. உள்ளுக்கு வந்திருக்கலாம் தானே, நீங்க அனுமதி கொடுக்க இல்ல போட்டு. வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னல நின்றாலப்பா, சும்மா நின்று போகலாமா? வந்து பேசிருக்கலாம் தானே. வணக்கம்
3: சந்தன்ராஜ்.
0: வாசல்ல நின்று போகலாமா? வசந்தமே அருகில் வா என்று அழைக்கின்றார் பாத்தீங்களா, எவ்வளவு பொருத்தமான பாடல் உண்டு. வசந்தமே அருகில் வா. வசந்தம் தானே, விரந்தமே அருகில் வா. வந்தால் அது புயலாக இருக்கும். எங்க கொண்டு வருங்க நாகப்பன் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
1: ஜன்னல் எல்லாம் நின்னாலப்பா பதில்
0: பாடு.
1: ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா.
0: ஓ அதுக்கு
1: இந்த ராஜா.
0: அப்ப கதவுக்கு பக்கத்துல பெரிய ரோஜாவா? ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன சின்ன ரோஜா. அது சின்ன வீடா சின்ன ரோஜா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போறேன். அடுத்தவர்களுடைய இணைப்பு தோண்டி வருவதில்லை. வந்துட்டீங்களா கட்டிப்பிடிக்க? சரி, எல்லோரும் கட்டிப்பிடிக்க போறாங்க. எல்லோரும் கட்டிப்பிடிக்க போறாங்க. மானே தேனே கட்டிப்பிடி. வாழ்த்துக்கள். கட்டிப்பிடி வந்து விட்டது. மானே தேனே கட்டிப்பிடி. ஒவ்வொரு பாட்டுக்கும் பாட்டுக்கு பதில் பாடல. மானே தேனே கட்டிப்பிடி வராமல் விடாது. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. ஜன்னல் கேட்டப்போ சின்ன ரோஜான்னு பாடினா அந்த பாடலுக்கு
0: சின்ன ரோஜா
1: சின்ன பூவே மெல்ல பேசு.
0: ஓ வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் தரப்புகின்றார். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை. வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
3: வணக்கம்.
0: கண்டுபிடிக்கலையா? நீங்க கட்டிப்புடி கட்டி ஒருக்க கட்டிப்புடி என்ன போதும், ஆனா வந்துடுவாங்க. நீங்களே மீண்டும் வந்து விட்டீர்கள். அங்க அடுத்த பாடல இப்ப நாகப்பன் கட்டிப்புடி வேற நினைக்கிறேன். கொண்டு வரங்க நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: என்ன பாடல் போச்சுன்னு தெரியல, நான் என்னோட பாடலுக்கே பதில் பண்றேன்.
0: அவரும் மீண்டும் கட்டிப்படி கட்டிப்பிடிதா கண்டபடி கட்டிப்பிடிதான் போறார். நீங்க கொண்டாருங்க.
1: சரி, அதுக்கு அதை கண்டுபிடிக்கலாம். அது நான் என்னுடைய பாடல் வந்து சின்ன பூவே மெல்ல பேசுன்னு
0: பாருங்க.
1: மெல்ல பேசு பாடலுக்கு மெல்ல பேசுங்கள், பிற கேட்க கூடாது.
0: ஓ சத்தம் போடா பேசணும். ஓ அப்படி சொல்லி கொடுக்கிறீர்கள். மெல்ல பேசுங்கள். அடுத்த இரகசியமா காதலிக்கா அப்படிதான். மெல்ல பேசுங்கள், பிரசாக்க கூடாது, எதை கேட்க கூடாது. வாழ்த்துக்கள். அங்கே சந்தன்ராஜ் நீங்கள்
3: தாங்கயா.
0: கட்டி வச்சுக்கோ எங்க அன்பு மனசே. கட்டி வச்சுக்கோ என் அன்பு மனசே. இனிமை இனிமை இனிமை அடுத்த பாடலை மீண்டும் எங்களுடைய நாகப்பன் தரப்போகின்றார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள். எங்க தலைவரை காணவில்லை. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கட்டிப்படி கட்டிப்படி பாடலுக்கு பதில் பாடலாம்.
0: ஒரே
1: மாதிரியாருங்கள். மெல்ல பேசுங்கள், பிற கேட்க கூடாதுன்னு பாருங்க. அதுக்கு பதில் பாடல். கேட்டவர் எல்லாம் பாடலாம்.
0: மெல்ல பேசணும் அப்படின்னு தச்சலா கேட்டுட்டா கேட்டவர் எல்லாம் பாடலாம். என்ன பாட்டு பாட போறீர்கள்? கேட்டவர் எல்லாம் பாடலாம். அங்கே அடுத்த பாடலை சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள்.
3: வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்கலையா?
0: ஆடுறா சக்கியண்டா கட்டி வச்சுக்கொண்டு உடனே வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்கள்ளே. வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளே. வச்சுக்கவா உன்ன மட்டும் இன்னொரு தடவை வச்சுக்க கூடாது. ஒரு ஒருத்தர் வச்சிருக்க வேண்டும். அடுத்த பாட்டில் யார் திருப்பவங்க? எங்களுடைய நாகப்பன். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: கேட்டவரெல்லாம் பாடலாம்.
0: அது அவர் அது அது நாகப்பன் நீங்கள் தந்துட்டீங்க. கேட்டவரெல்லாம் பாடலாம். அதுக்கு என்ன
1: பாடல? அதற்கு பதில் பாடலையா?
0: உங்க கொண்டு வாருங்கள். கொண்டு
1: பாடுவோர் பாடினால்
0: பாடம். ஓ அது பாடுவோர் பாடம். சும்மா கண்டுபே பாட முடியாது. பாடு ஓ பாடினால் பாட தோன்றும். எங்க
3: பாட்டு படிச்சேன் தங்கமே. நான்
0: நினைச்சேன் பாட்டு படிச்சேன். அங்கும் பேசி இங்கும் பேசி சந்தன்ராஜ் எங்கும் பேசுகிறார். வணக்கம் வணக்கம். அங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
1: பாட தோன்றும் ஆடலுக்கு பதில் பாடல். ஆடிவா ஆட பிறந்தவளே ஆடிவா.
0: ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே ஆடிவா. அரச கட்டளை இல்லவா ஆடத்தானே வேண்டும். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். ஓ ஓ சிக்காய் விட்டது சந்தன்ராஜ். நீங்கள் அழைப்பு சிக்கிப்பட்டு போச்சு சந்தன்ராஜ். உங்களுடைய அழைப்பு இடையிலே தடைப்பட்டு விட்டது சந்தன்ராஜ். பல தொல்லை இங்கு அங்கு எல்லோரும் அழைக்கின்றார்கள். வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்க.
3: கேட்டாலே ஒரு கேள்வியா?
0: கேட்டாலே ஒரு கேள்வி. கேட்டாலே ஒரு கேள்வி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கேட்டாலே ஒரு கேள்வி வாழ்த்துக்கள். எங்க அதற்காக இப்ப நாகப்பன் என்ன தரப்போகின்ற? கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. கட்டி வச்சுக்க எந்த நண்பு மனுஷன் அந்த பாடலுக்கு பதில் பாடல். மனசுல என்ன நினைச்ச மழலையும் சொல்லிடும்.
0: அத முதல் சொல்லிடணும். சும்மா மனதுக்கு ஒண்ணு பேச இன்னொன்னு பேசக்கூடாது. என்ன நினைச்ச அல்லது என்னை நினைச்ச வல்ல வாழ்த்துக்கள். நல்ல பதம் ஐயா. எங்க சந்தன்ராஜ் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம். கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடைய.
0: கேள்வியின் நாயகனே. ஓ அது அப்படியா? கேள்வியின் நாயகனே வந்து விட்டது, அபூர்வ ராகங்கள். அதானே நாயகனே, என் கேள்விக்கு பதில் என்னடா? அடுத்த பாடல் என்னுடைய நாகப்பன் அவர்கள் தரும் பாடலாக வருகின்றது. கொண்டு வருகிற நாகப்பன், உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. மனசுல என்ன நினைச்ச பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆமா,
1: என்ன நினைச்ச நீ? என்ன நினைச்ச?
0: நந்தவனத்துக்கு வந்து விட்டீர்கள் மாதிரியா? இப்ப நந்தவனம் பெறப்போகின்றது. வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், உங்கள் பாடலை. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
3: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் கடைசிறங்க சொல்ல மாட்டேன், இது மட்டும் உங்களோட இல்ல மட்டும் உன்னை உங்களுக்கு வாழ்த்துக்கள். நானே ஒன்று கேட்பேன், நான் சொல்ல வேண்டும். புதிய பறவை எங்கே? சந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள். மனம் ஒரு குரங்கு, தாய்க்குள்ள மறக்க முடியுமா? மனம் ஒரு குரங்கு, அந்த குணம் இருக்கத்தான் செய்யும். சரி, எங்கே நாகப்பன், நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? கொண்டு பாருங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. அந்த கேள்வியின் நாயகனே பாடுனாங்க சொன்னாச்சா? கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைச்சது.
0: ஏ கிடைச்சு கொண்டிருக்க ஐயா, இப்பவும் கிடைச்சு கொண்டிருக்கு பதில். வேறு என்ன, கேள்வி பிறந்தது அன்று உடனே பதில்கள் வந்தது. சரி, அடுத்த பாடல யார் தருவார்? யார் தருவார்? எங்க சந்தன் ராஜா
3: இருந்தார். மனசுல ஒன்னு நினைச்சேன், மழலை சொல்லுதம்மா.
0: ஓ, மனசுல ஒன்னு நினைச்சிட்டீங்களா? மனசுல ஒன்னு நினைச்சேன், மழலை சொல்லுதப்பா. சரி சரி, நீங்க சொல்றது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாகப்பன் அவர்களும் ஏற்றுக்கொள்வோம். கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. நல்ல பதில் கிடைத்தது இன்று. பாடலுக்கு பதில், இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு செல்லும்.
0: ஓ, இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுது. எங்க கொண்டு போகும் தெரியவில்லை, கவலை.
1: திரும்ப மயக்கத்துக்கே வந்து மயக்கத்திலே கொண்டு
0: வந்து மயக்கம் கொண்டு ஆரம்பித்து மயக்கத்திலே மயக்கத்துக்கே வந்து கொண்டீர்கள். சரி, மயக்கம். நன்றி நன்றி நன்றி நன்றி சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்க. சந்தன்ராஜ் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையிலிருந்து ஒருதரப்பாய் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் அழைப்புகள் வருகின்றது, இறங்கிப்போய் இருக்கின்றது, இறக்கம் அடைந்து விட்டது. அழைப்புகள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. சரி, இப்பொழுது பார்ப்போம் யாருடைய அழைப்பு வருகின்றது. வந்து விட்டது நாகப்பன், வந்து விட்டீர்கள். கொண்டு
1: வாருங்கள்.
0: வணக்கம்.
1: மயக்கம் பாடலுக்கு பதில் பாடு.
0: மீண்டும் மயக்கம் தானா? கொண்டு வாருங்கள்.
1: மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போம்.
0: மயக்கு மாலை பொழுதே நீ போவோ, இனிக்கும் இன்ப நிலவே நீ வாவோ. இரவே நீ வாவோ, அடையப்பா. மாலை மயக்குது, இரவு இனிக்கும். சரி, அடுத்த பாடல் தருவது எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ், முதலில் உங்களுடைய இணைப்பு.
3: மொழியினில் அழகிய தமிழ் படித்தனியா? நன்றி.
0: ஓ, மழலையின் மொழியினில் அழகிய தமிழ் படிச்சீர்களா? உண்மைதானே. மழலையின் மொழியினில் இனிய பாடல். இங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகின்ற? இதற்கு நாகப்பன் அவர்கள் தான் தர வேண்டும். வருகின்ற நாகப்பன், கொண்டு வருங்க நாகப்பன்.
1: இரவே நீ வா வா வா, அந்த பாடலுக்கு பதில் பாடல். வா வா வா வா அம்மா வா.
0: கண்ணாவோட ஒரே ஒரே கண்ணாவோட சேர்ந்து வர்றது. அடுத்து வருவார் வருவார். எங்க சந்தன்ராஜ், நீங்கள் வாருங்கள். கொண்டு வாருங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமலை.
0: 64 கலைகள் அவ்வளவு குழந்தை விட்டது புள்ளிய. 60 அழகிய விழிகள், அழகிய விழிகளில் 60. அடே அப்பா. அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். அவர் அந்த பாடலை கேட்போம். வணக்கம் நாகப்பன் அவர்களை, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் மீண்டும் வணக்கம் ஐயா. வா வா வா கண்ணா வா பாடலுக்கு.
0: ஆமா. வாழ்த்துக்கள் கடிகாரன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யார்? சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. சந்தன்ராஜ் வணக்கம்.
3: திருமகள் தேடி வந்தாலியா?
0: ஓ, திருமகள் இதை கேட்டா திருமகள் வராமல் திருமகள் தேடி வந்துட்டாளப்பா. கலைமகள் வராலும் திருமகள் தேடி வந்துருவாரு. கல்லாப்படி நிறைய வரும் ஐயா தேடி வந்தார். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது? எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தான். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். எங்கே சாந்தியை காணவில்லை, குண்டு பேதியை காணவில்லை. வணக்கம், கொண்டு வாருங்கள்.
1: வசந்தம் பாடலுக்கு பதில் பாடல். வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர.
0: ஓ, வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர. வசந்தம் பாடி வர. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 12:09 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது நண்பர்கள். வேலையில
3: விழுந்து இதயம் நுழைந்த உயிரில் கலந்த உறவையா?
0: ஓ, கதைகள் ஓய்வதில்லை போய்விட்டீர்களப்பா. அடையப்பா, விழியில் விழுந்து வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்களாக தந்திருக்கும் அவர் தான். நாகப்பன் அவர்கள் தான். வணக்கம், கொண்டு வாருங்கள்.
1: வைகை ஓடி வர பாடலுக்கு பதில் பாடு. வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு.
0: ஓ, வைகை கரை காத்தே நில்லு, வைகை கரை காத்தே நில்லு. நல்லது நல்லது நல்லது. நன்றி நன்றி. தூரம் நின்று போச்சு. எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் வாருங்கள்.
3: வணக்கம்யா. அழகிய சென்னிற வானம்யா. நன்றி.
0: சென்னிற வானம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பை ஏற்றுவிடலாமா? விடுவோமா? விடுவோம் தான். என்ற அழைப்பின் சரியா நிறைவேறது. சாந்தியும் அவரும் போட்டி போட்டு அழைக்கின்றார்கள். எங்கே யாருடைய அழைப்பு வருகின்றது என்று பார்ப்போம். ஓடி வர வேண்டும். ஆனந்தனும் அழைக்கின்றார். ஆனந்தனும் அழைக்கின்றார். ஒருவருடைய அழைப்பும் எனக்கு சரியாக வரவில்லை. எங்கே நீங்கள் போட்டி போட்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு இலக்கம் அல்லவா? முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையை நீங்கள் நாங்களும் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது. பாட்டுக்கு பதில் பாட்டு அற்புதமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் பாடல்களை. எங்கே யாருடைய அழைப்பு? நாகப்பன் அவர்களுடைய அழைப்பு தான். அவர்கள் யாரையும் பெறவிடவில்லை. வணக்கம் நாகப்பன் அவர்களே. சிறந்த அழைப்பு, கொண்டு வாருங்கள்.
1: வைகை கரை காற்றே நிலை.
0: அதுக்கு பாடல் கொண்டு வாருங்கள்.
1: காற்றில் எந்தன் கீதம் தானாக ஒன்றை தேடுதே.
0: அந்த பாடல் எங்களுடைய சாந்தி. அந்த பாடல் எது? காற்றில் காற்றில் எந்த
1: ஜானி திரைப்பட பாடல்.
0: ஆமா, இது காற்றில் எந்த அந்த பாடல தந்தாவே ஐயா. காற்றில்
1: ஏற்கனவே வந்து விட்டதா ஐயா?
0: ஆமா ஆமா, சாந்தி முதல் பாடின பாடல்.
1: சரி, பாதில் பாடல். காற்றுக்கு என்ன வேலை, கடலுக்கு என்ன?
0: சரியா சொன்னீங்க. அதுக்கு என்ன வேலை? காற்றுக்கு என்ன வேலை? வாழ்த்து கட்டிக்காரன் கட்டிக்காரன். காற்றுக்கு என்ன வேலை? வாழ்த்துக்கள். எங்கே அடுத்ததை சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள்.
3: வணக்கம். அருகில் ஒரு வானமையா.
0: இது கடந்த வாரம் சொன்னீங்கள். கடந்த வானம் அருகில் ஒரு வானம் என்று நான் ரெட்டி அடி பார்க்கணும். பிடிக்க முடியாது அந்த வானத்தை. வானம் அருகில் ஒரு வானம். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்த.

0: மீண்டும் கொண்டு வாருங்கள். திருத்தேரில் வந்த சிலையோடு, திருத்தேரில் வந்த சிலையோ எங்க ஞாபகம் வாருங்கள், ஓடி வாருங்கள். போட்டிகள் பிதமாக இருக்கின்றது. நாகப்பன் கொண்டு வாருங்கள். இணைத்து விட்டேன் ஐயா உங்களை, நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேனே, இணைத்து விட்டேன் உங்களை, இணைத்து விட்டேன். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் உனக்கு ஐயா, கடலுக்கென்ன மூடி கடலுக்கு பதில் பாடல்,
0: காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி கடலுக்கு பாடல். என்ன பாடல்?
1: மூடி திறந்தையும் இரண்டும்
0: ஓ, அது மூடி திறந்து பார்த்து விட்டுடு, அதுதான் சங்கதி. மூடினபடியே மூடி திறந்தையே இருந்தும் பார்ப்பார் என்றது சந்தன்ராஜ். நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடல்.
2: வணக்கம் ஐயா. தென்றலும் நீயோ தீண்டியது யாரையா?
0: இது நீங்கள் கேட்டீர்களா? தென்றலோ தீயோ தீண்டியது நான் ஒன்று. சாந்தி அழைக்கின்றார், அழைக்கின்றார், துண்டிக்கப்படுகிறது அவர்கள் அழைப்பு. அங்கே அடுத்தது நாகப்பன், நீங்கள் கொண்டு வாருங்கள். விடா அப்படியே அழைத்துக் கொண்டிருங்கள். நாகப்பனோடு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கடலுக்கு என்ன மூடி கடலுக்கு பதில் பாடல். கடலோடு நதிக்கு என்ன கோபம்,
0: ஒரு கோபம் இல்லையா? அது கடலோடு நதிக்கு பாரநீரெல்லாம் நதியை ஏற்றுக்கொள்ளும் அந்த கடல். கடலோடு நதிக்கு என்ன ஒரு கோபம் இல்ல. வாழ்த்துக்கா சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி, கிடைத்து விட்டது இணைப்பு உங்களுக்கு. சாந்தி கொண்டு வாருங்கள்.
3: ஐயா வந்தால் அந்த பாத்துக்குங்க ஐயா.
0: வார்த்தைகளோ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் பாருங்கள் மகளே, வாழ்த்துக்கள் சிறப்பாக இருக்கின்றது. பாருங்கள் எங்கே ஞானசேகரன், ஓடி வாருங்கள். ஞானசேகரன் காணவில்லையே, அழைத்தார், மீண்டும் மறைந்து விட்டார். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் இணைந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே உங்கள் பாடலை.
1: மீண்டும் கடலோடு நதிக்கென்ன நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: வேற எங்க போக முடியும்? கடலுக்கான் போகும். அது நதி எங்கே போகிறது? போக முடியாது. அங்கானே பள்ளமா இருக்கும். வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல். அடுத்தது ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: மீண்டும் வணக்கம் அப்பா. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். நன்றி. வணக்கம் அப்பா.
0: நன்றான வேதத்தில் நான்கானவன், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். நல்ல பாடல். அடுத்த பாடலை தருவது மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ், உங்கள் பாடல்.
2: வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா.
0: அது பிள்ளை என்ன வார்த்தை தவறக்கூடாது? வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா உனக்கு தண்டனை தர வேண்டும். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா. பாரதி பாடல். அடுத்ததை தருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: அவங்க என்ன என்ன வார்த்தைகளோன்னு பாடினாங்க. வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா.
0: அப்படித்தான் சந்தன்ராஜ், அப்படித்தான் சந்தன்ராஜ் சொல்லிவிட்டு போகுன்ற
1: வந்து சொல்லிட்டார்.
0: வார்த்தை தவறிவிட்டு சுட்டி காட்டி விட்டாரா? நீங்கள் கூறுவன் தாருங்கள்.
1: கண்ணம்மா
0: காதலும்
1: கவிதை சொல்லல.
0: அதுதான் கண்ணம்மா காதலும் கவிதை சொல்லடி கண்ணம்மா காதல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிறப்பு. விடமாட்டாங்க ஐயா பொக்குசங்கள். எங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்க. ஞானசேகரன் கொண்டு வாருங்க.
4: வணக்கம் அப்பா.
0: வேண்டும்
4: இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்.
0: ஓ, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். இரண்டு மனம் வாழ்த்துக்கள். இரண்டு மனம் வேண்டும் எங்க சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். அவர் ரெண்டு மனம்
2: கேட்கலாம்.
0: அவர் ரெண்டு மனம் கேட்க நீங்க வார்த்தை ஒண்ணுலயே சொல்லிவிட்டான்னு. வார்த்தை ஒன்னும் சொல்லிவிட்டா, வார்த்தை ஒன்னும், வார்த்தை ஒன்னும் சொல்லிவிட்டா, சொல்லிவிட்டா. வாழ்த்துக்கள் எங்கே நாகப்பன், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பார்வை வார்த்தைக்கு பதில் பாடல். பார்வை யுவராணி கண்ணோவியம்.
0: ஓ, பார்வை யுவராணி கண்ணோவியம். யுவராணியோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இங்கே சந்தன் ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு பாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள்
2: ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறியா
0: 1 2 3 4 5

0: எங்க சாந்தி, நீங்கள் கொண்டு வரீங்களா உங்கள் பாடலை? சாந்தி, உங்கள் பாடலை தாருங்கள்.
1: ஐயா கண்ணம்மா என்ற பதத்திற்குங்க ஐயா
0: கொண்டு வாருங்கள். கண்ணம்மா கண்ணம்மா வாழ்த்துக்கள். அழக பூங்கொடி கண்ணம்மா கண்ணம்மா அழக பூங்கொடி வாழ்த்துக்கள். மகளே மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் யார் தர வேண்டும்? அந்த பாடலை தர வேண்டியது சந்தனராஜ் அவர்கள். அவர் தான் நினைப்பில் இருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை. நாகப்பன், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. விடாதீர்கள்.
2: இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்.
0: ஆமா, அவர் சொல்லிவிட்டார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்?
2: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட.
0: அடங்க மாத்தி விட்டீங்க.
2: இரண்டும் சேர்ந்தது
0: பொம்மை செய்த தான் விளையாட. இறைவன் நன்றி நன்றி நன்றி. அவர்கள் உயர்ந்தவர்கள். எங்க ஞானசேகரன், நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: மீண்டும் வணக்கம் அப்பா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு.
0: ஓ கந்தன் கருணை இல்லை. ஓ மனம் படைத்தேன் நினைப்பதற்கு. சாந்தியை கொண்டு வாருங்கள். இல்லை சந்தன்,
3: ஒரு புல்லாங்குல ஊமையானதையா?
0: அது நிறைய சொல்றீங்களையா? அது துவாரம் அடைஞ்சு போட்டுதான் ஐயா. காரணம் ஒரு புல்லாங்குழல் ஊமையானது. ஐயோ பாவம் அந்த புல்லாங்குழல். அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார் தருவதற்காக. கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது பாடலுக்கு பதில்.
0: ஆமாம், இரண்டு பாடல்.
2: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா?
0: ஒரு நாளும் மாறாது. அது ஒன்று சேர்ந்ததில்ல. ஒன்று அன்பு மாறுதல் ஜெகவர் சாதிக்கு அவருடைய பாடல்கள். வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள்.
3: வணக்கம்யா. புல்லா அங்குள்ள கொடுத்த மூங்கிலே.
0: விடாதீர்கள் விடாதீர்கள். புல்லாங்குழல் பிடித்து விட்டீர்கள். புல்லாங்குழல் மகங்களை, புல்லாங்குழல் தந்த மகங்களை வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் ஞானசேகரன்.
3: மீண்டும் வணக்கம் அப்பா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. நன்றி வணக்கம்.
0: ஓ இதே கமலம். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உன்னை காணாத கண்ணும். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
3: மூங்கிலே பாட்டி செய்யும்யா.
0: இப்ப புல்லாங்குழல மூங்கிலுக்கு போயிட்டீங்களா ஐயா? புல்லாங்குழல் போய் மூங்கிலுக்கு போயிட்டு மூங்கிலே பாட்டு செய்யும். வாழ்த்துக்கள். சாந்தி வந்து விட்டார். சாந்தி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: ஐயா பழைதானே படைத்தானே ஆண்டவன் உலகத்தை படைத்தானே.
0: ஓ படைத்தானே கெட்டிக்காரு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே அடுத்து வருகின்றார் எங்கள பாடகர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் திருபுவனத்திலிருந்து. வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: 100 பாட்டு முடிஞ்சு 120 பாடல வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கேன். சதான் ஸ்டேட் ஆய்.
0: அப்போ போக்குவரத்து அமைச்சு வேலை முடிந்து விட்டதா? சரி கண்டு வாருங்கள். என்ன பாடலை பாட போகிறீர்கள்?
4: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
0: நீங்கள் ஆடுறா தானே? எந்த புறா பாட பண்ணுவாங்க? பேத்தி இல்லையா இந்த பாடலுக்கு பதில் சொல்வதற்கு? வசந்த முல்லை போலே வந்து, முல்லை போலே வந்து புறா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் கடிகாரன். அடுத்த பாடலை கேட்போம் என்னுடைய நாகப்பனிடம் இருந்து. வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு
0: என்று பாடினார்கள். நீங்கள் என்ன பாட போறீர்கள்?
2: அதற்கு பதில் பாடம். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுது.
0: நினைந்து நினைந்து நெஞ்சம்
2: உன்னை நீங்கிடாத துன்பம்.
0: ஓ சதாரம். நினைந்து நினைந்து நெஞ்சம்
2: நீங்கிடாத துன்பம் பெருகுதே. நன்றி.
0: நீங்கிடாத துன்பம் பெருகுதே. அடே அப்பா, என்னையும் பாட வைக்கிறது இந்த பாடல். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். வரங்கள் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மூங்கில் காட்டோரம் குழலின் அதன் நான் கேட்கிறேன்.
0: புல்லாங்குழல விட்டு போனவர் மூங்கிலே நிக்கிறார். மூங்கில் காட்டோரம், வாழ்த்துக்கள் மூங்கில் காட்டோரம். எரி மூங்கில் காட்டில் என்று வரப்போகுது. மூங்கில் காட்டு, மூங்கில் காட்டோரம், வாழ்த்துக்கள் மூங்கில் காடுகளே. எங்கே நாகப்பனவர்கள் கொண்டு வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
2: நினைந்து நினைந்து நெஞ்சம் உறவுதே.
0: நீங்கடாத துன்பம் பேருகுதே.
2: அதற்கு பதில் பாடு.
0: அதுதான் கொண்டு வாருங்கள்.
2: உருகுதே மாறுகுதே.
0: ஓ
2: பார்வையால
0: வெயில் வெயிலுக்கு ரெண்டா உருவம் தானே ஐயா. அது வெயிலுக்கு நின்றுட்டாங்க. அதான் நமக்கு உருகுதே மறுகுதே என்று பாடுகிறார்கள். உருகுதே மறுகுதே உன்னை பார்த்ததா ஆனந்தன். ஓடி பாருங்கள் ஆனந்தா. ஆனந்தமாக கொண்டு வாருங்கள் ஆனந்தன் உங்கள் பாடலை.
2: வணக்கம். இறைவன் இரண்டு பொம்மை செய்தான் நாகப்பன் பண்ணாங்க.
0: ஆமா.
2: இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே இங்கே வாழ்கிறான்.
0: இங்கே வாழ்கிறான். சரியான பதில் ஐயா. கட்டி காரண ஐயா. வாழ்த்துக்கள் மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை விரைவிலே. அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வந்து விட்டார். கொண்டாருங்கள் சந்தன் ராஜ்.
3: நாதம் இனிய நாதம் யா.
0: நாதம் இனிய நல்ல பாடல். நாதம் இனிய பாடல். இனிய நாதம், இனிய நாதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பனாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே நாகப்பன் வாருங்கள். வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: குழலின் நாதம் நான் கேட்கிறேன்னு பாடினார்.
0: ஆமா.
2: நான் பதத்திற்கு பதில் பாடுறேன். நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன்.
0: அது எங்கிருந்து வந்தால் தானே பூனா போட்டு முடிங்க ஐயா. நான் உன்னை அழைக்கவில்லை, பூனா போ அழைக்கவில்லை, எங்கிருந்து வந்தால். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வணக்கம். நாதம் என் ஜீவனையா.
0: ஓ நாதம்
3: என்
0: நாதம் என் ஜீவனே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செய்யானே. அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. பார்வை பாடலுக்கு பதில் பாடல். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டும்.
0: அடே அப்பா, பார்வை ஒன்று பார்த்தாலே காணும் தானே ஐயா. எத்தனை பார்வை ஒன்றே போதுமே. வாழ்த்துக்கள். முன்னாள் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே அடுத்த பாடலை திறகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ். கன்னத்திலே ஒன்று கொடுத்திருக்கிறாங்களா ஐயா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? எங்களுக்காகத்தான். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். உங்கள் பாடல் மீண்டும் வருகின்றது. கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள்.
3: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்க பாட்டி?
0: அதுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதுக்கு புயல் தான் தெரியும். தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு? அந்த கிழவிக்கு தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு தெரியல. வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: மீண்டும் வணக்கம் அப்பா. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, உன் மீது சாயவா. நன்றி.
0: விசுவாசம் விசுவாசமும். கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, கண்ணான ஸ்ரீராமனுடைய பாடல். இங்கே சந்தி சாந்தி கொண்டு ஓடி வரணும் மகளே. சாந்தி
1: நெற்றுக்கு நிம்மதியாண்டவன் சந்நிதி. அந்த பாட்டுல ஐயா?
0: ஓ ஐயா, அருமையான பாடலம்மா அந்த பாடல். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. வாழ்த்துக்கள். சென்று மீண்டும் பாருங்கள் நல்ல பாடலோடு. வாழ்த்துக்களம்மா. நன்றி. அடுத்த பாடலை திறப்புகின்றார் அன்பு மகள் சியாமலாவும் அழைக்கின்றார். இணைப்பு கிடைக்கவில்லை, தட்டு மாறிக்கொண்டிருக்க போறார் மகள். அழைப்பு என்னையா என்னையா தென்றல் ஒரு தாளம்
3: சொன்னதா?
0: கெட்டு பார்ப்போம் அந்த தாளத்தையா. தென்றல் ஒரு தாளம் சொன்னது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சாந்தி நீங்கள் திறப்புகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சாந்தி உங்கள் பாடலை. சாந்தி உங்கள் பாடலை தாருங்கள்.
1: எங்கே வந்ததுலையா? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. அந்த பட்டவங்க
0: புதிய வரவை. எங்கே நிம்மதியா? எங்கே நிம்மதி, எங்கே. வாழ்த்துக்கள். கேட்ட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த விதமாக அசியாமலா வருகிறீர்களா? ஐயோ, அசியாமலா நினைப்பு வருவது இல்லையே, கிடைக்குது இல்லையே, எல்லாம் முறங்கள் இல்லையே, இந்த ஆண் சிங்கங்கள் பாய்ஞ்சு கொண்டு நாகப்பன் பண்ணி பாருங்கள் போட்டி
2: அதிகளுக்கு தெரியுமா? தெம்மாங்க பாட்டு
0: அப்படி என்ன பாடினார்கள்? நீங்கள் அதுக்கு என்ன பாடம் தர போறீர்கள்?
2: தென்றை காத்து தென்றை காத்து சேதி ஒண்ணு கேட்டியா?
0: அது கேட்கலையாம் ஐயா, அந்த தென்னை காத்து கேட்கலையா? காது செவிடாம அதுக்கு தென்றல் காத்தே தென்றல் காத்தே சேதி. அடுத்து சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்க.
5: ஒரு
0: பூவனத்தில் ஒரு பூவனத்தில் என் பெண் குழந்தைகள் அழைக்கின்றார்கள், அவர்கள் இந்த ஆண் சிங்கங்கள் விடுகிறார்கள். அடுத்து உலகத்து அடுத்தது நாகப்பன் அவர்கள் வருகின்ற. வணக்கம் நாகப்பன்,
2: கொண்டு
0: வணக்கம்.
2: தென்றல் காற்றே தென்றல் காற்றே பாடலுக்கு பதில்
0: பாடம் கொண்டு வரேன்.
2: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு.
0: ஓ கொஞ்சம் ஓ கொஞ்சம் நின்றா தானே நீங்க உங்களுக்கு பதில சொல்லிவிடுதான் கேட்பதற்கு. ஓ தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. சந்தன்ராஜ் நீங்கள் வாருங்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ்
5: காற்றும் சேரும் போதியா?
0: பூவும் காற்றும் சேரும் போது வாசம் பெறுகிறது, இல்லாட்டி வாசம் பெறாது. அதுவும் அப்படியா போச்சா? சரி, அடுத்து அன்பு குண்டு குண்டு பேசி என் ஜெயா வந்து விட்டார். வணக்கம் ஜெயா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
6: நான் அலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: அழைத்து அழைத்து கலைக்கவே ஓடி வந்து விட்டாள் உற்சாகத்தோட என் செல்ல பேச்சு. சரி, என்ன பாடலை கொண்டு வர போறீங்க பேச்சு என் விஜயா?
6: நான்கிற பகுதி தத்தா. நானூறு திந்து காவடி திந்து
0: காவடி திந்து தென்னந்தான. வாழ்த்துக்கள் கட்டிக்காரி, கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலையும் கொண்டு வாருங்கள். சாந்தி வந்து விட்டார் அடுத்த பாடல், உங்கள் நினைப்பை துணித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை சாந்தி தரப்போங்க. வணக்கம் சாந்தி, சாந்தி கொண்டு வாருங்கள். சாந்தி
7: காற்றில் காற்றினிலே வரும் கீதம் அந்த பாட்டுங்கய்யா.
0: காற்றினிலே வரும் கீதம் மீரா மீரா திரைப்படுத்தப்பட வாழ்த்தில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கட்டிக்காரி கட்டிக்காரி தேடிக்கொண்டு வருகின்றார். எங்கே ஆனந்தன் கொண்டு வந்து விட்டார் பாடலை. ஆனந்தா கொண்டு வாருங்கள். ஆனந்தன்
8: தென்றல் என்ற பதத்துல கொடுக்கறையா?
9: தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம்.
0: அது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அல்லவா, அதனாலே தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டு விட்டார். தென்றல் இல்லாடும் கூந்தலை கண்ணுங்க நிஷாவெல்லாம் அழைக்கிறார் அழைக்கிறா.
7: நெஞ்சு பழம்
0: விரல் நகத்தினில் பவளத்தை அந்த பாடலும் வந்து விட்டது. அந்த பாடல் எங்க இன்னொரு பாடல்
7: பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன்.
0: அப்படியே பார்த்து பார்த்துட்டா பார்வை இழக்கத்தான். நல்ல பாடல்
7: பாடல் மொழி கேட்கையிலே
0: வார்த்தையும் வளர்ந்து விட்டாடு. எங்க அப்பா அக்ஷத்து ஆகிப்படி சொக்கடிச்சு விட்டு எங்க வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. அங்கே சென்று அன்பை சொல்லு அந்த பாடலுக்கு பதில். இதற்கு முன்பு பாடிய தென்றல் காற்றை
0: கொஞ்சம் கடிகாரம் கடிகாரம் அடுத்து என்ன பாடலாம்?
2: அங்கே வருவது யாரோ
0: அது வசந்த சன்னாசம் போட்டு பாருங்க ஐயா, கலட்டி போட்டு பாருங்க. அப்படின்னா யாருன்னு தெரியும். அங்கே வருவது யாரோ தெரியல வடிவா, வருவது யாரோ எத்தனை பேர் வரவனோ அது யார் வரான்னு கண்டுபிடிக்கிறதான. இந்த ஆண்களுக்கு கஷ்டம் தான். அங்கே சாந்தி நீங்கள் கொண்டு பாருங்க. கட்டிக்காரு சாந்தி நல்ல பாடல் கொண்டு வருகின்ற கொண்டு வாருங்கள். சாந்தி அந்த பாடல் வந்துவிட்டது வந்துவிட்டது வந்துவிட்டது. வா அந்த பாடலை போடுவோம் என்ன? உனக்காக வா அந்த பாடல் வா உனக்காக வா எனக்காக வா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது வந்து விட்டது. அதுக்கு பதிலாக உங்களுக்காக நான் தருகிறேன் பாடல்.
7: வா
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். நாகப்பன் பாடலை எடுத்துக்கொள்வோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து பாடலாமா?
0: அதுக்கு என்ன பாடல்?
2: நான் பாடும் பாடல் நான்
0: பாடும் பாடல் நலமாக வேண்டும். வாழ்த்துக்கள். நல்ல பாடல் தானே நீங்கள் பாடுகிறீர்கள். வந்து விட்டாள் மகள் சியாவளா. வணக்கம் மகளே சியாவளா.
10: வணக்கம் பா.
0: அடே அப்பா, அவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே வந்து
10: நுழைகின்றார்.
0: போட்டி அல்லவா அம்மா. வாழ்த்துக்கள்.
10: நாகப்பன் பாட்டுக்கு பதில் பாட்டு சொல்ல வந்தா
0: விட்டாங்களா இவங்க?
10: மன்னவனை
0: அங்கே நிலமா இருக்கின்றீர்களா? இங்க திருவாரூரா இஞ்சி குடியா? மகிழ்வாயிருங்கள். அடுத்த பாடல கொண்டு ஓடிவாருங்கள். வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். ஜெயா வந்து விட்டான். வணக்கம் பேட்டி. ஜெயா உங்களை தடுத்து விட்டார்களே, பாபமே. எங்க நாகப்பன் நீங்கள் வாருங்கள், கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: வணக்கம். நலமாக வேண்டும்.
0: அடிச்சு கொண்டு வாருங்க.
2: நலம் வாழ என்னாலும் நான் வாழ.
0: ஓ, நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள். ஓ, நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா.
2: வாழ்த்துக்கள்.
0: ஓ, நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவது என் அன்பு பேச்சு ஜெயா தான். வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் ஜெயா.
6: வணக்கம்.
0: வணக்கம். பிடித்து விட்டார்.
6: நெஞ்சங்கிற பாத்துக்கிட்டாக்கா
0: சொல்லுங்க.
6: நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு பேசி மீண்டும் வந்து வாழ்த்து கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது சாந்தி வந்து விட்டா. சாந்தி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கட்டிக்காரே சாந்தி.
7: யார் இந்த படத்திற்கு?
0: ஓ, யார் யார் யார் அவள் யாரோ? அடே அப்பா, கட்டிக்காரே பாசமலர்கள். பாசமலர்கள் தான். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய அன்பு இல்லை கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார்கள். இல்லை, சியாமலா அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு நினைப்பு கிடைத்திருந்தார்கள். சியாமலா கூறுங்கள் உங்கள் பாடலை.
7: கண்ணாபட்டிக்கானமா
0: இருக்கும். எங்கே தேடுவேன் சந்தன்ராஜன் தருவார் இந்த பாடலை. வாழ்த்துக்கள். ஆனந்தன் வந்து விட்டார். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் ஆனந்தா வணக்கம்.
10: உன்னைன்னு சொல்லி அவங்க ஷாம்ல பண்ணாங்க.
0: உன்னைதான்
10: நான் அறிவேன்.
0: உன்னை
10: சொல்லி குற்றமில்லை.
0: ஓஹோ,
10: என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி.
0: சரி, காலம்
10: செய்த குற்றமடி.
0: சரி, காலத்துல தாட்டி விடுவோம். உன்னை சொல்லி என்ன சொல்லி குற்றமில்லை. வாழ்த்துக்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள். எங்க நாகப்பன் அதற்கு கொண்டு வருகின்றார். பாடலை கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: கண்டு வணக்கம் ஐயா. சாமலா பாடின உண்மைத்தான் நான் அறிவேன். மன்னவனை யார் அறிவான்? மன்னவனே அழலாம தண்ணீரை விடலாம்.
0: அதான் சும்மா மன்னவன் அல்ல, அழலாமா? மன்னவனே அழலாமா தண்ணீரை விடலாமா? உண்மையா? வாழ்த்துக்கள். இதையே கமலம் அல்லவா? அங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்க. உங்க குரலை அதையும் கேட்க முடியாம இருக்கிறது. கிருஷ்ணன் கொண்டு வாருங்க உங்க பாடலை. கிருஷ்ணா என்ன பாடல்?
9: இறை உலகத்தை படைத்தானா, ஏழ்மையை அவன் தான் படைத்தானா?
0: அதானே, இறை உலகத்தை படைத்த ஏழ்மையை படைக்கணும். சரி, வாழ்த்துக்கள் மீண்டும் பார்ப்போம். அடுத்து கொண்டு வருகின்றார். அடுத்த பாடலை ஜெயா கொண்டு வருகின்றார். வணக்கம் ஜெயா. ஜெயா வணக்கம். கடிகாரி பிடித்து விட்டாள்.
6: வணக்கம் தாத்தா. யாருங்கிற பாடத்துக்கு தாத்தா? யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, ஒரு கோடி பூக்கள்.
0: என்ன பேச்சு தான் இந்த? யார் இந்த தேவதை? என்ன பேச்சு தான்? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போகின்றார். நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் பேத்தி. வாழ்த்துக்கள் அம்மா. எங்கே அடுத்தது சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள் உங்கள்
11: பாடலை. சொல்லாமல் நெஞ்சள்ளி போனதையா?
0: அதானே, ஒண்ணு சொன்னா கொள்ளாமல் அள்ளி கொண்டு போயிட்டாங்களே. யார் அது? சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. யார் அது? சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா கொண்டு வந்து விட்டா. கட்டி காரை சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா
7: ஜெயா பாட்டுக்குப்பா.
0: ஆமா. நீதானா என்னை அழைத்தது? நீங்கள் கூறுங்க. நீங்கள் அழைத்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். நீங்க தான் அழைத்தீர்கள். வாழ்த்துக்கள். கட்டிக்காரர்கள். கட்டிக்காரர்கள் பிடித்து விட்டாள். அசிங்க குடியெல்லாம். எங்க ஞானதேவன் பாருங்கள்.
3: செம்பா பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது. நன்றி.
0: தேடினேன் வந்தது நாடினேன். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அடுத்த பாடலை யாத்திர போகின்றீர்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா வாருங்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
12: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. மனோனந்தாடி
0: சொர்க்கத்தில் எந்த பாடலை கொண்டு வருகின்றீர்கள்?
12: சொர்க்கத்தில் கட்டப்பட்டது ஏற்கனவே சொர்க்கம் வந்தது
0: பாடல் வந்துச்சா? சரி, சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில கொண்டு வந்திருக்கீங்க நீங்களா? ஓகே, சொர்க்கம் வந்தது அந்த பாடல். ஓகே, எங்க எங்க ஞான வந்து விட்டார் எங்களுடைய நாகப்பன். வணக்கம் நாகப்பன் அவர்களே. எங்கே எனக்கு தேடினேன் தேடினேன் உங்களை நாகப்பன் மீது வாருங்கள்.
12: மீண்டும் வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கே தேடுவேன்னு பாடினாங்க அந்த பாடலுக்கு பதில் பாடல். எங்கே நீயோ வண்டி
0: பாடல் வந்தது. இந்த எங்கே நீயோ நானும் அங்கே இல்லையா? வந்ததா வந்ததா வந்ததா?
12: இந்த பாடல் வந்திருக்காது. இந்த பாடல் வந்தது
0: வரவில்லை. சரி, எங்கே நீயோ நானும் அங்கே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். கிருஷ்ணா கொண்டு ஓடி வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா உங்களுக்கு தான் சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள்.
12: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ.
0: அட பாவமே, உங்களுக்கு நல்லா தான் நினைச்சு அழைச்சாங்க. நினைத்து நெஞ்சில் ஓகே நெஞ்சு நெஞ்ச மகள் நெஞ்சில் ஒரு ஆலயம். சாந்தி உங்கள் பாடல் மகளையே கொண்டு வாருங்கள். தேவதை இளந்தேவி. ஏதோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். இங்கே ஆனந்தன் ஆனந்தன் கொண்டு ஓடி வாருங்கள். உங்கள் பாடலை விட்டு தருகின்றார்கள் உங்களுக்கு எல்லாம். பாத்தீர்களா? ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
12: தேடினேன் வந்தது ஞானசேகரன் பண்ணங்க.
0: ஆமா,
12: தேடி வந்தேனே புள்ளிமானி, ஓடி வந்ததால் இங்கு தானே நானே.
0: சரி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததால். நல்ல பாடல். வாழ்த்துக்கள். வாழ்த்து புள்ளிமானே இல்ல, தேடி வந்திருக்க சும்மா மான் இல்ல புள்ளிமான். வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடலை நாகப்பன் நீங்கள் தாருங்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
12: வணக்கம் வணக்கம் ஐயா. யாருன்னு பாடலாங்க பாடலுக்கு பதில் பாடல். யாரோ ஒருத்தி என்றவளை யாரும் சொல்ல மாட்டார்.
0: அப்படியா? யாரோ ஒருத்தி
12: லண்டன் திரைப்பட பாடல்.
0: லண்டன்ல இருந்து வந்திருக்கு பாட்டு. அப்பா நீங்க சென்று புறக்கி கொண்டு வரேன். யாரோ ஒருத்தி. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கேட்போம். நீண்ட நேரம் ஆகிவிட்டது.
3: ஆடும் மயிலே ஆட்டம் அங்கே.
0: ஆடும் மயிலே ஆட்டம் அங்கே. வாழ்த்துக்கள். ஆடும் மயிலே ஆட்டம் அங்கே. ஆடும் மயிலே ஆட்டம் அங்கே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கட்டிக்காரன் ஞானசேகரன் இணைகின்றார். கொண்டு வாருங்கள்.
3: மீண்டும் வணக்கம் அப்பா. கிருஷ்ண பாட்டு பதில் பாட்டுப்பா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிற.
0: என்னை யார் என்று எண்ணி எண்ணி. பாலும் படமும் அப்படியா? அந்த படமா? ஆலயமணியா? பாலும் படமும் பாலும் படமும். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
12: மீண்டும் வணக்கம். மீண்டும் வணக்கம் ஐயா. தேவதை இளம் தேவி இப்ப பாடினாங்க, அதற்கு பதில் பாடல். தேவி ஸ்ரீ தேவி உன் திருவாய் மலர்ந்தொரு பாதி.
0: இந்த மணி மணி ஆடி கொண்டிருக்க படம் தானே
12: பாடல்.
0: மணி ஆடு தேவி ஸ்ரீ சாந்தி ஓடி வாருங்கள் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சாந்தி
13: ஐயா வேண்டும் வேண்டும் என்ற பாத்திருக்கீங்க ஐயா. வேண்டும் வேண்டும் உங்கள் உறவே வெண்பனி தென்றல் உள்ளவரையும்.
0: வாழ்த்துக்கள் கண்டிக்காரை. மீண்டும் வாருங்கள் ஓடி வாருங்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் சியாமலா திறப்ப உண்டார். சியாமலா கொண்டு வாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
13: அப்பா என்னை தேடும் மேகம் சபை வந்து தேர் வந்து பாட்டுப்பா.
0: என்னை தேடும் மேகம். வாழ்த்துக்கள். நல்ல பாடல் அம்மா. என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும். வாழ்த்துக்கள். எதிர்பார்ப்புகள் தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் திறப்பு கொண்டீர்கள். கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள். என்ன பாடல்?
12: வணக்கம் ஐயா. யார் பாடலுக்கு பதில் பாடல் திரும்பவும். யார் பதத்துக்கு தான்
0: கொண்டு வாருங்கள்.
12: யாரோடு யாரோ யாரோடு யாரோ
0: யாரோடு யாரோ இன்னொன்று பாடல். யாரோடு யாரோடய இந்த புருஷன் என்ற பாட்டு
14: வாழ்த்துக்கள்
0: எங்க கிருஷ்ணா, நீங்க கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்
15: ஓடி வரும் இளம் எந்த
0: அப்படியா சும்மா ஓடி வந்தா விட மாட்டீங்களா? அடுத்த பாடலை நன்றி நன்றி அடுத்த பாடலை சாந்தி நீங்கள் தருகின்றீர்கள், உங்கள் பாடலை கேட்போம். கொண்டு பாருங்கள் சாந்தி உங்கள் பாடலை.
16: உன்னை என்று பார்த்துங்க, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்லை.
0: ஆட்டு அப்பா அது பிரம்மாண்டியல்லவா, அதனால சென்னை விட இந்த உலகத்தில் வந்தது
16: ஒண்ணு.
0: நன்றி நன்றி நன்றி. எங்க நான் நீங்க கொண்டு வாருங்கள். முனையல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கன்னடா கலையத்தின் ஒலிபரப்பாகும். பாட்டுக்கு பதில் பாட்டு கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. நாகப்பன் நினைக்கப்பட்டேன் ஐயா உங்களை. ஓ ஓ என்ன நடந்த ஐயா, என்ன நடந்த சதி நடந்து விட்டது. எதிர்கட்சியினுடைய சதி எக்கச்சக்கமாக வருகின்றது. கிருஷ்ணன் அவர்கள் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. ஞானசேகரன் அவர்கள் வருகின்றார் போல் தெரிகிறது. எல்லோரும் ஒன்றாக வருகின்றீர்கள். எங்கே இப்பொழுது யார் வருகின்றீர்கள்? எங்கே இப்பொழுது யார் வருகின்றீர்கள்?
15: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,
0: சமதம்
15: சந்தேகம்.
0: காதலுக்கு நேரம் இல்லை. உங்கள் பொன்னான கைகள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் இங்கே அடுத்த பாடல். ஞானசேகரன் நீங்கள் வந்து விட்டீர்கள். கொண்டு பாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
17: மீண்டும் வணக்கப்பா. சேமலா பாட்டு பதில் பாட்டுப்பா. மேகமே மேகமே பால்நிலா மேகமே.
0: ஓ மேகமே மேகமே பால்நிலா காயுதே. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ்? நீண்ட நேரம் காணவில்லை. கொண்டு வர சந்தன் ராஜ் உங்கள் பாடல். கொண்டு வர.
17: நன்றி வணக்கம்.
0: என்ன பாடல்?
17: உன் பார்வையில் 1000.
0: ஓ உன் பார்வையில் 1000. ஓ உன் பார்வையில் 1000. வாழ்த்துக்கள். ஜீஸ்தாஸ். எங்கே சாந்தி நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சாந்தியினுடைய பாடலை கேட்போம். சாந்தி
16: ஐயா ஓடி நின்று ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்.
0: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் உழைக்கணும். ஊருக்கெல்லாம் உழைத்துட்டு நாங்க சும்மா இருக்கணும். வாழ்த்துக்கள் கட்டிக்காரி கட்டிக்காரி நல்ல மனப்பான்மைதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தரப்போகின்றார். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
18: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
18: வேண்டும் வேண்டும் உந்தன் உறவே பாடலுக்கு பதில்
0: பாடுறாங்க. நீங்க என்ன பாட போறீர்கள்?
18: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை.
0: சரி அது சரி. ஒருவர் உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். சியாமலா மகளே உங்கள் பாடலை கொண்டு வரணும்மா. சியாமலா
19: நாகப்பன் பாட்டுக்குப்பா. எந்த ஊர் என்றவனே அந்த பாட்டுப்பா.
0: எந்த ஊர் என்றவனே காட்டு ரோஜா
19: காட்டு ரோஜா
0: என்றவனே சொந்த உந்த ஊரை சொல்லவா. இந்த ஊர் என்றவனே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். நாகூர் கோவையிலிருந்து வருகின்றார். வணக்கம்.
18: மீண்டும் வணக்கம்.
0: வணக்கம். கொண்டு வாருங்க.
18: உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன்.
0: ஆமா
18: பாடலுக்கு பதில்.
0: சரி
18: பள்ளிக்கூடம் போகலாம்
0: நான் நினைச்சேன் ஐயா. நான் நினைச்சதான் இப்பதான் பள்ளிக்கூடம் போக கேக்குறாங்கன்னு நான் நினைச்சேன் ஐயா. பள்ளிக்கூடம் போகலாமா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கடந்த வாரம் சந்தன் ராஜ் கேட்டு இருந்தார். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
17: உன் பேர் சொல்ல ஆசைதான் ஐயா. நன்றி.
0: பேர் சொல்ல ஆசைதான். நல்லதான். என்ன செய்யற சொல்ல இல்லாம இருக்கு வழியால. உன் பேர் சொல்ல ஆசைதான். சில பேருக்கு உன் பேர் சொல்ல ஆசை சொல்ல முடியாமல் திண்டாடுகிறார்கள். எங்க சாந்தி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
16: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
16: ஊரன் வந்துடையா. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி.
0: கண்மணி என் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள் கட்டிக்காரி கட்டிக்காரு. எங்க அடுத்த பாடல் ஆனந்தன். ஆனந்தா பாருங்கள் உங்கள் பாடலை. ஆனந்தன் கொண்டு வாருங்கள். ஆனந்தன் சாந்தி தான் இருக்கின்ற. சாந்தி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
16: ஐயா கண்மணிக்கு பாட்டுங்கய்யா. கண்மணி அன்போடு காதல நான்
0: அன்போடு நான் எழுத காதல கடிதம் அப்படியே பாட்டாவே படிச்சுட்டியா ஐயோ அது என்னமோ தெரியல எனக்கு எதையானாலும் கண்மணி அருமை அருமை கருமை அருமை கண்மணி காதலன் நன் குணா. எங்க அடுத்த பாடல் மீண்டும் சாந்தி தான் இருக்கின்றார் போல்றீர்கள். சாந்தி நினைவு தான மீண்டும் இருக்கின்றீர்கள் இல்லை. எங்கே அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் மீண்டும் சாந்தி தான் இருக்கின்றார். சாந்தி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சாந்தி
16: நான் எழுதுவது கடிதம் அல்ல.
0: ஓ அப்ப கடிதம்னா லெட்டரா? நான் எழுதுவது கடிதம் அல்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்து மீண்டும் பாருங்க. எங்கே அடுத்த பாடல்
18: நாகப்பந்தாங்க பதில் பாடல். ஊரு விட்டு ஊரு வந்து
0: காதல் கீதல் பண்ணாதீங்க.
18: நன்றி
0: பண்ணாமல் என்னையா பண்றது? ஊரை விட்டு ஊரை வந்து என்ன பேர் என்னையா பண்றது? உங்க பாவம் தானே. ஆனந்தன் உங்கள் பாடல் வரட்டும் கேட்போம். தடுத்திருந்தவர்கள் வந்து விட்டீர்கள் ஆனந்தன் ஓடி வாருங்கள்.
18: ஓடி ஓடி ஒழிக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சாந்தி பண்ணாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
0: அப்படித்தான் முதல்ல பாடினாங்க. சரியா தான் பாடியிருக்காங்க. நீங்களும் சரியா தான் பாடு பாடு பாடங்களேன் தந்து விட்டாங்க.
18: கொடுக்க கொடுக்க இந்த திறக்குமே அந்த பாடல்
0: பக்கவாத்தியம் வருகின்றதா? கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆனந்தா கெட்டிக்காரன். எங்க சாந்தி உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் மகளே. சாந்தி கொண்டு வாருங்க. சாந்தி சாந்தி இணைக்கப்பட்டேன் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை தெரிவு செய்து கொண்டு ஓடி வாருங்க. நானாக நான் இல்லை. இப்பொழுது ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
17: மீண்டும் வணக்கம் அப்பா.
0: மீண்டும் வணக்கம்.
17: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
0: அதுதான் சும்மா இருக்க தெரியாது. நிலவுக்கு நிலவை பார்த்து வானம் சொன்னது நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது என்று. வாழ்த்துக்கள் சியமலா கொண்டு ஓடி வாருங்கள் உங்கள் பாடல் மகளே. சியமலா
16: சொல்ல இனிக்குதடா முருகா அந்த பாட்டுப்பா.
0: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா நல்ல பாடல் மகளே.
18: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர பண்ணுவோம். இங்கே ஜெயாவை காணவில்லை. இவர் நாகப்பன் வந்து விட்டார். நாகப்பன் கொண்டு வாருங்கள். உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
18: கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமே பாடுனாங்க.
0: ஆமா
18: இன்பமே உந்தன் பேர் பெண்மையம்.
0: ஓ இன்பமே
18: இதயக்கனி.
0: ஓ இதயக்கனி பேர் இதயக்கனி இல்லவா? வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். இங்கே சந்தன் ராஜ் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம்
17: வணக்கம். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசன்.
0: அட்ரஸ் அக்கா மைக்கேல் மைக்கேல் மல்லன காமராஜன் ஐயா. பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போகின்றார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
17: மீண்டும் வணக்கம் அப்பா. தொடாதே மாமா மாமா மாமா. நன்றி வணக்கம்.
0: தொடாதே மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா தத்தனான தென்னான நல்ல பாடல். எங்கே சாந்தி நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை கேட்போம்.
16: தாய் என்று பார்த்திருக்கீங்க ஐயா. இல்லாமல் நான் இல்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்ற.
0: வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. மீண்டும் ஓடி வாருங்கள். வைத்துவிட்டு மீண்டும் வர வேண்டும். இங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவது இப்பொழுது சந்தன் ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை கேட்போம்.
17: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
17: மல்லி மல்லி இது ஜாதி மல்லியா?
0: ஆஹா மல்லி மல்லி இது ஜாதி மல்லி. மல்லி மல்லி இது ஜாதி மல்லி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களோடு அடுத்த பாடலுக்கு போவோம். நாகப்பன் அவர்களிடத்திலே. நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
18: நாகப்பன் வணக்கம் ஐயா. நானாக நான் இல்லைன்னு
0: பாடுறாங்க.
18: நான் தெரிந்தவர் ராஜா
0: நாலும் தெரிந்த இங்க யாருக்கு ஒரு தரம் இல்லையா ஐயா. நான் யார் நான் யார் நான் யார் வாழ்த்துக்கள். இங்கே சந்தன் ராஜ் நீங்கள் கூறுங்க யார் என்று.
11: சந்தன் ஜாதி மல்லி பூச்சரமே தங்க தமிழ் பாச்சரமே.
0: ஓ ஜாதி மல்லி பூச்சரமே தங்கச்சம் ஜாதி மல்லி பூச்சரம் நல்லா இருக்கும் வாசமா இருக்கும். இங்க அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் கொண்டு வருங்க கொண்டு வருங்க நாகப்பன் உங்கள் பாடல்.
14: வணக்கம் ஐயா. மாமா மாமா மாமான்னு
0: பாடினாங்க. ஆமா
14: மாமாவுக்கு குடுமா குடுமா ஒன்னே ஒண்ணு.
0: மாமாவுக்கு குடுமா குடுமா ஒன்னே ஒண்ணு வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல் சாமலா நீங்க தாருங்க உங்கள் பாடலை.
20: அப்பா உங்கள் சபையில் எந்த நிதியை சோதித்தே நானும் பார்த்தேனே ராஜாவே. அந்த பாட்டு
0: நானும் பார்த்தேனே ராஜாவே நானே நல்ல பாடல் இனிமை வையன் மாதாண்டா அந்த ஆக்கம் அந்த பாடங்க. அடுத்த பாடல் யாராவது ஞானசேகரன் கொண்டு பாருங்கள் கொண்டு பாருங்கள் ஞானசேகரன்.
21: மீண்டும் வணக்கம் அப்பா.
0: ஆமா
21: நீலா அது வானத்து மேலே பலானது ஓரத்து மேலே.
0: நிலா அது வானத்து மேலே பலானது என்றால் என்ன ஒன்று தெரியவில்லையே. வானத்து மேலே பலானது ஓரத்து மேலே. அடுத்த பாடல் தருவது எங்களுடைய நாகப்பன்.
14: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
14: மல்லி மல்லி இது ஜாதி மல்லின்னு பாடினாங்க அவருக்கு பதில் பாடல்.
0: அதுக்கு பதில் பாடல்
14: மல்லி மல்லி செண்டு மல்லி இது ஆள அசத்துதடி.
0: அடேங்க அப்ப செண்டு மல்லிதவா அதான் ஆளே அசக்குது. அது ஆளே அசத்துது ஐயா. எங்க சந்தன் ராஜ் நீங்க தாருங்க உங்களுடைய விளையாட்டு
11: ஓடும் அது ஓடும்
0: ஓடும்
11: நன்றி
0: அது ஓடும் நல்ல பாடல். அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம் என்றால் அது வந்து எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தான் போட்டிக்கு வாங்கிவிட்டது. மீண்டும்
14: வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
14: பூச்சரமேனு பாடினாரு பதில் பாடல்.
0: ம்
14: தாய்மொழி பூச்சரமேனு பாடினாரு அந்த பூச்சரத்துக்கு பதில் பாடல்.
0: என்ன பாடல்?
14: பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா.
0: அதானே பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா. பூ வைத்த பூவைக்கு பூவை நல்ல பெயர் பூவைக்கு சொந்ததா. சாந்தி நீங்க கொண்டு வாருங்க.
20: மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே.
0: மல்லி பூ வச்சு வச்சு வாடுதான் தண்ணி தெளிக்க வேண்டியதான் மழை. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்மையிலே வந்த பாடல். எங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
21: மீண்டும் வணக்கம் அப்பா. மல்லிகை என் மன்னன் மயங்கும். நன்றி வணக்கம்.
0: மல்லிகை என் மன்னன் மயங்கும் ஒரு சொல்லை கொடுத்தோன்னு இத்தனை பாடல்கள் குவிகின்றது வந்து. வாழ்த்துக்கள் எங்கே நாகப்பன் நீங்கள். நாகப்பன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சில சமயம் மீண்டும் வணக்கம்.
14: செண்டு மல்லி இது ஆள அசத்துவதின் பாடலாம் அதற்கு பதில் பாடல்.
0: நன்றி நன்றி அடுத்த பாடலை அறிந்தவர் அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் தருகின்றார்கள் கொண்டு வர.
11: நிலவுக்கு என்ன என்னடி கோபம்?
0: அது வந்து நிலவுக்கு நல்ல பாடம் நல்ல பாடம். அவர் நிலவே என்னை தொடாது. நிலவுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அங்கே சந்த நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
14: வணக்கம் ஐயா. மல்லிப்பூ வச்சு வச்சு பாடலுக்கு பதில் பாடம்.
0: நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னா தெரியும். பொன்னுமணி எங்க சாந்தி நீங்க
20: வந்துட்டுதாமா
0: மன்னவனே அழலாமா வந்து விட்டதுடா. இன்னொரு பாட்டு தாருங்கள். மன்னவனே மன்னவனே அந்த பாடம்
20: நிலவு பார்த்திருக்கேன்
0: வந்து விட்டதா ஐயா. மண்டு இப்ப சொந்தமா பாடினாரம்மா
1: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: சரி, அந்த பள்ளிப்போடு வந்தது போல் இருக்கின்றது, பரவாயில்ல. நிலவு தூங்கும் நேரம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த மன்னவன் என்ற உடனே நீங்க மன்னவனே மன்னவனே மனது கேட்ட சின்னவன் என்ற ஒரு பாடல் இருக்குல்ல, அதே தந்திருக்கலாமா? நிலவு தூங்கும் நேரம் வெட்டிக்காரி நினைவிலே வர வேண்டும். அடுத்த பாடலை தருகின்ற நாகப்பன், ஓடி வாருங்கள் நாகப்பன், உங்களுடைய பாடல் தாருங்கள் ஐயா. நாகப்பன்
4: வணக்கம் ஐயா. நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா?
0: ஆமா. அதுக்கு என்ன பாடல்?
4: தெரியும் தெரியும் விஷயம் தெரியும், காலம் வந்தால் தனிந்து கை கூடும்.
0: தெரியும் அவங்களும் தெரிஞ்சிருக்கு விஷயம் என்ன? தெரியும் தெரியும் விஷயம் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு விட்டது. வாழ்த்துக்கள். எங்க சாமலா, நீங்க கொண்டு வாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
1: அப்பா நிலவோ அதன் நிழலோ, அந்த பாட்டு
0: நில பாடல் மகாகவி நிலவோ அதன் நல்ல பாடல் பாடல். வாழ்த்துகள். அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தருகின்றார்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களை உங்கள் பாடலை.
4: மீண்டும் வணக்கம் ஐயா. மன்னவனே அழலாமான் பாடுறாங்க அந்த பாடலுக்கு. மன்னவன் வந்தாடி,
0: மன்னவன் வந்தாடி. வாழ்த்துக்கள். மன்னவன் வந்தாடி,
4: வாழ்த்துக்கள்.
0: ஓலிக்குதான் சொல்லுவீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மன்னவன் வந்தானடி. அடுத்த பாடல் ஆனந்தன் தருகின்றார், ஆனந்தமாக தருகின்ற ஆனந்தன், கொண்டு வாருங்கள் ஐயா. ஆனந்தன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஆனந்தன் உங்களுடைய இணைப்பு பெற வேண்டும், பாடுங்கள்.
4: ஓடும் கடல் ஓடும் சொல்லி சந்தன் ராஜ் பண்ணாங்க. ஓடும் மேகங்களே ஒரு சொல்கீரோ, ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ.
0: கெட்டிக்காரன் ஆயிரத்தில் ஒருவன், கெட்டிக்காரன். கெட்டிக்காரன் இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் இருக்கின்றார்கள், அவர்களும் வந்து விட்டார்கள். ஐயோ போய் சென்று விட்டார். விஜயராகவன் அவர்களே உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்.
22: வணக்கம் வணக்கம் ஐயா. நல்லாயிருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கேன். நீங்கள் வந்தவொடனே மேலும் மகிழ்வாக இருக்கிறேன் விஜயராகவன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
22: நலமாக இருக்கேன். நலமாக இருக்கும்.
0: நலமாக இருக்க வேண்டும். அங்கே என்ன பாடலை பதில் பாடலாக தரப்போகின்றீர்கள்?
22: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.
0: அப்படி
22: நிலவுக்கு
0: அப்படி கேட்டு விட்டார்கள். வேறொரு பாடல் தாருங்கள்.
22: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது,
0: அதையும் சொல்லிவிட்டார்கள்.
22: நிலவுக்கு
0: நிலவே நிலவே நீ பாடு, அப்படி போடுவோம்மா.
22: அந்த
0: பாட்டு நிலவே நிலவே சாரிகமா பதனி பாடு. ஏன் நின்று வினைக்கடுவான் இல்லையா? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல். நன்றி நன்றி நன்றி. அடுத்து எங்கள் நாகப்பன், எங்கள் ஞான நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
4: ஆனந்த் ஐயா பாடலுக்கு பதில் பாடு. ஓடும் மேகங்களையும் பாடினார்.
0: ஆமா.
4: மேகங்கருக்கையிலே நல்ல தேகம் குளிர்றது.
0: அது வைதேகி காத்திருந்தாலும் ஒண்ணும் செய்யல. மேகங்காரு கையிலே தேகம் என்ன பண்ணுதாம, என்ன செய்த மேகங்காரு கையிலே ஆசையா என்ன செய்வோம் பெருமை அங்கே பாடல். மேகங்காரு கையிலே மன்னன் நாகப்பன் நீங்கள் தான் ஐயா, கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
4: வணக்கம் ஐயா. அதே ஓடும் மேகங்களை பாடலுக்கு பதில்
0: அங்கே கொண்டு வாருங்கள்.
4: மேகமே மேகமே பால் நிலா தேய்து.
0: அது வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது. இன்னும் ஒரு பாடல்.
4: நிலா பாடலுக்கு பதில் பாடல் சொல்லியிருந்தார்.
0: கூறுங்க.
4: நிலாவே செல்லாதே வா.
0: அப்படியா?
4: என்னாலும் ஒரு பொன்வானம் நான்.
0: ஓ நிலாவேவாத்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஞானசேகரன் நீங்கள் கொண்டு வர இல்லை. சாமலா வந்து
1: தேடி வந்தேன்.
0: ஓ நிழல் தேடி வந்தேன், நிஜம் ஒன்று கண்டுபிடிப்பீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பான பாடல், கருத்தான பாடல். மீண்டும் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? அந்த பாடலை கொண்டு வருவது சந்தன் ராஜ் அவர்கள் தருகின்றார். சந்தன் கொண்டு வருங்கள்.
23: சொன்னால் தான் காதலையா?
0: அதான் சொல்லாம மனதுக்கே இருக்குந்தானே. ஏன் சொன்னால் தான் காதலா? சொன்னால் தான் காதலா? அடுத்த பாடலை ஞானசேகரன் தரப்போகின்றார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
23: மீண்டும் மீண்டும் வணக்கம் அப்பா. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளு.
0: ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. இந்த பாடல் சரி ஓடும் மேகங்களே. அந்த பாடல் இப்ப ஆனந்தம் பாடினது ஐயா, அந்த பாடல் ஞானசேகரன், ஞானசேகரன் ஓடும் மிருகங்களே ஆனந்தன் பாடிவிட்டார். சரி, நீங்கள் மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வந்து தாருங்கள். இப்பொழுது சென்று விட்டீர்கள். அடுத்தது யார் பாடலாக இருக்கும், யார் வரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வரும்போது சந்தனராஜ் வருகின்றார். வணக்கம், வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. வணக்கம்
2: சந்தனராஜ். ஒரு வாழ்க்கையாக
0: உண்மைதான். அப்படி என்ன வாழ்க்கை? அது ஒரு வாழ்க்கையா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா? அடுத்து சியாமலா வரப்போகின்றார். சியாமலாவிலே நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன், நீங்கள் முந்தி விட்டீர்கள், கொண்டு வாருங்க நாகப்பன்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
5: சொன்னால்தான் காவலா, சொல்லாமலே என்ன சொன்னாங்க இந்த பாடலுக்கு பதில் பாடல். சொல்லாமலே யார் பார்த்தது?
0: ஒருத்தரும் பார்க்கல. சொல்லாமல் சொல்லி போட்டு பார்க்கணும். சொல்லாமலே யார் பார்த்து இந்த பாடல் வந்ததோ தெரியவில்லை, என்றாலும் பார்ப்போம், நான் செக் பண்ணுவேன்.
2: இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது.
0: ஓ, இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல். ஓ, இந்த மின்மினிக்கு, இந்த மின்மினிக்கு வாழ்த்துக்கள். இந்த மின்மினிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஞானசேகரனாக. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
23: மீண்டும் வணக்கம் அப்பா. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை.
0: சரி, இன்னொரு பாடல் தாருங்கள். அந்த ஓடும் முகங்களே முன்பு ஒருவர் தந்து விட்டார். நீங்கள் இன்னொரு பாடல் தாருங்கள். அதை போட்டு விட்டது உங்களுக்கு ஒரு பண்பாடு இல்லாமல் அதில் போட்டால் இப்பொழுது ஒரு பாடல் தாருங்கள். ஒரு பண்பாடு இல்லாமல் பாரதம் இல்லை. சரி, சென்று விட்டார். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். நாகப்பன்
5: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
5: சொல்லாமலே யார் பார்த்தது பாடலுக்கு பதில் பாடல். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்பல்,
0: சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்பல், சொல்லாமல் தொட்டு போடும் அந்த சென்றல், சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல். அங்கே அடுத்த பாடல் மீண்டும் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ்
2: தருகின்றார். கண்ணிலே தெய்வம்,
0: கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அடுத்த பாடல் ஞான சேரன் கொண்டு வருகின்றார். இல்லை, அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சிக்கல் சிக்கல் சிக்கல் எதிர்கட்சி இந்த தலைவீடு. நாகப்பன் வந்துவிட்டார். கொண்டு வருங்க நாகப்பன் உங்கள் பாடலை.
5: மீண்டும் ஒரு பண்பாடு இல்லை என்றான்னு பாடினாங்க. ஒரு ஊரில் ஒரு மகராணி, அவள் உல்லாசத்திலையும் கலைவாணி.
0: ஓ, ஒரு ஊரில் ஒரு மகராணி, உல்லாசத்திலே கலைவாணி. ஒரு ஊரில் ஒரு
5: மகராணி.
0: நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்ததாக ஞானசேகரன் இருக்க. வணக்கம் ஞானசேகரன்.
23: மறுபடியும் வணக்கம் அப்பா. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசை.
0: அப்ப அப்படியே அப்படியே ஞானசேகரன், இன்னொரு பாடல் தாருங்கள். ஒரு பாடல் தவறு இருக்கின்றது, இன்னொரு பாடல் தாருங்கள். ஒரு ஜீவன் தான் நடக்கின்றது, இன்னொரு பாடல்
23: ஒருவன் மனது ஒன்பதடா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒருவன் மனது ஒன்பதடா, ஒரு ஜீவன் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். கட்டிக்காரன் ஒன்று கூட்டிக் கொண்டீர்கள், இல்லாத விட்டு அழிந்து விடுவது போய்விடும். ஞானசேகரன் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது அன்பு மகளே சியாமலா. நீங்கள் தான் கொண்டு வாருங்கள் மகளே சியாமலா.
8: அப்பா அப்பா, மேகம்
0: மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். நாகப்பன் வணக்கம். வணக்கம்.
5: சொல்லாமல் தொட்டு செல்லும் பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆமா.
5: தொட்டு விட தொட்டு விட தொடரும் கைப்பட்டு
0: விட தொடராம விட்டா நீ ஐயா. வாழ்த்துக்கள். எங்கே தந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம்யா. கல்லெல்லாம் சிலை செய்தான் பல்லவராஜன்.
0: கல்லெல்லாம் சிலை செய்தான் பல்லவராஜன். வாழ்த்துக்கள். கல்லெல்லாம் சும்மா விட்டாங்க, கல்லு காடு கிரம்பி எல்லாம் சிலை செய்து விட்டாங்க. கல்லெல்லாம் சிலை செய்தான் என்று சொல்லி சொல்லி நாங்கள் வளர்கிறோம். வாழ்த்துக்கள். எங்கே
5: ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் பாடினாங்க.
0: கொண்டு வாருங்கள்.
5: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் தன்னம்.
0: நீயா? ஒரே ஜீவன் ஒன்றே
5: தெய்வம்.
0: ஒரே ஜீவன் ஒன்றே தெய்வம். நீயா? அடுத்த பாடல் அன்புடன் சியாமலா தருகின்றார். எங்கே ஜியாவும் சாந்தியும் நின்று விட்டார்களா? சியாமலா கொண்டு வாருங்கள்.
8: அப்பா அப்பா, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது.
0: கட்டிக்காரே, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. வாழ்த்துக்களம்மா. வாழ்த்துக்கள். ஒரே ஒரு பூ பூத்தது. இப்பொழுது நாகப்பன் அவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடலை. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
6: மேகம் கொட்டட்டும்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பார்த்தேன். கொட்டஞ்செடி கும்மி இது கொல்லிமலை கும்மி.
0: சும்மா கட்டுங்கடி கும்மி இது கொல்லிமலை கும்மி. வள்ளு வாழ்த்துக்கள் ஐயா. யாரைத்தான் விட்டது பாடல். எங்கே சந்தனராஜ்
23: ஆட்டமா தேரோட்டம் ஐயா.
0: ஆட்டமா
23: நன்றி.
0: வேரோட்டமா
23: தண்ணி
0: இல்ல, இன்னும் தாண்டவில்லை. இன்னும் பத்து நிமிடங்கள் இருக்கின்றது. ஐந்து நிமிடங்கள் இருக்கு. இது வந்து கேப்டன் பிரபாகரன். ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா ஆட்டமா தேரோட்டமா. நல்லது ரம்யா கிருஷ்ணன் பாடல். இங்கே அடுத்தது நாகப்பன் நீங்கள் தாருங்கள்.
6: வணக்கம் ஐயா. சொல்லுன்னு பதம் வந்தது இதுக்கு
0: முன்னாடி
6: பதில் பாடல். சொல்லிவிடு வெள்ளி நிலவை.
0: சொல்லிவிடு சொல்லிவிட்டுறப்பா. சொல்லிவிடு வெள்ளி நிலவை. வாழ்த்துக்கள். இனிமை இனிமை அடுத்த பாடல யார் தர போகின்றீர்கள்? சந்தன் ராஜ் நீங்கள் தான் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
23: வணக்கம். வாசல் வந்தாயா
0: காத்தே வாசல் வந்தாய் கதா காத்தே நீ யார் என்று கேட்டேன் நான் தானண்டாய் காத்தே என்றான். காத்தே என் வாசல் வந்தாய் வாக கதவு திறந்தாய் காத்தே
7: கையோடு கை.
0: எப்படி
7: கையோடு கை சேரும் காலங்களே
0: கையோடு கை சேரும் தாளங்களே. வாழ்த்துக்கள். கையோடு கை சேர்ந்தான் தாளம். வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். கையோடு கை நீரும் தாளங்களே. அடுத்த பாடல் நாகப்பன் தருகின்றார். கொண்டு வரணும் நாகப்பன்.
6: வணக்கம் ஐயா. மனதில் ஒரே ஒரு பூ பூத்ததுன்னு பாருனாங்க.
0: ஆமா.
6: பூ பூத்ததை யார் பார்க்க?
0: பூ பூத்ததை யார் ஐயா
6: பார்க்க?
0: நான் பார்க்க இல்லையா? நீங்க பாத்தீங்களா?
6: நன்றி நன்றி ஐயா.
0: யார் பார்த்தது? நானும் பார்க்கல. நீங்கள் பாத்தீங்களோ தெரியாது. அடுத்த பாடல் ஞானசேரன் கொண்டோடிக்காரங்க உங்கள் பாடலை.
23: மீண்டும் வணக்கம் அப்பா. மேகம் கருக்குது
0: மேகம் கருக்குது மழை வர பாக்குது வெட்டி அடிக்குது மின்னல். அந்த பாடல் தானே. மேகம் கறக்குது வெட்டி மழை வர பாக்குது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் தரும் பாடல். கொண்டு வருங்க நாகப்பன் அவர்களே.
6: மீண்டும் வணக்கம் ஐயா. பூ பூத்ததை யார் பார்த்தது? அதான் பதில் பாடம். பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்
0: சுட சுட ரசித்தேன் ரசித்தேன். விட மாட்டாங்க உடனே சுட சுட ரசித்து விடுவாங்களே ஐயா. பார்த்தேன் பார்த்தேன் ஆரம்பிப்போம். பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் நீங்கள்.
23: இன்று வணக்கம் அப்பா. சந்திரராஜ் பாட்டுக்கு பா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. நன்றி வணக்கம்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. அதுதானே. அடுத்த பாடலை தருவது நாகப்பன் கொண்டு வாருங்க. நாகப்பன்
6: வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
6: கையோடு கை சேர்க்கும் காலங்களே அதற்கு பதில் பாடல். கை வலிக்குது கை வலிக்குது
0: கை வலிக்குது கை வலிக்குது மாமா. அப்ப என்ன கொஞ்சம் கை பிடிக்க போடும் அப்படிதானே. கை வலிக்குது கை வலிக்குது மாமா. வாழ்த்துக்கள். நல்ல பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். ஆனந்தா கொண்டு வாருங்கள். ஆனந்தன்
9: கல்லெல்லாம் சிலை செய்த பல்லவராஜன சந்தன் பேச்சு பண்ணாங்க. கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறந்தாலும் தானும் வகை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான்
0: ஓ பொன் ஒன்று ஆனொன்று செய்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் விடுவானா? கல்லு சிலை எல்லாம் கண்டு விட்டான். கருத்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் தருகின்றார். நாகப்பன் கொண்டு வாருங்கள் பாடலை.
6: வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
6: ஐயோடு கை சேர்க்கும் காலங்களே அதே பாடலுக்கு
0: அதேங்க அப்பா. அதுக்குதான் வருகின்றது. அடுத்த பாடல் கொண்டு வாருங்கள். காலங்களில் அவள் வசந்தம். எனக்கு விருப்பமான பாடல் தானே ஐயா. காலங்களில் அவள் வசந்தம். எங்கே சந்தம் பார்த்து நீங்கள் தாருங்கள்.
23: வணக்கம். கையில வாங்கின கையில போடுவேன்.
0: அது போனாலும் தெரியாது ஐயா. டப்புன்னு போயிருவேன். கல்லாவில பாருங்க இருக்காண்டு. கையில வாங்கினீங்க கல்லாவில போடுறது காசு போயிட்டு. கையில வாங்கினேன் ஒரு பட்டுக்கோட்டையாற்ற பாடல் கல் இது வாங்கினேன் இரும்புத்துறை. அங்க சியாமலா நீங்கள் கொண்டு வரங்களம்மா உங்கள் பாடலை. சியாமலா வெள்ளி நிலா இதனுடைய சின்ன தம்பியின் பாடல், சின்ன தம்பியார் பாடுவார் வெள்ளி நிலா வானத்திலே. அடுத்தது எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகின்றீர்களா? கொண்டு வாருங்கள்.
3: கல்லெல்லாம் சில செஞ்சா பல்லவராஜான்னு பாடுவாங்க பதில் பாடல்.
0: பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18 28 ராஜகுமாரிக்கு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தருகின்றார், கொண்டு வாருங்கள்.
23: காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம்
0: கட்டுகிற நேரம் காசு மேல காசு வந்து

0: பாடல் என்ன பாடல் இருக்கு?
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம்
0: 18 கொண்டு வாருங்கள்.
1: 18 வயசு இளமுட்டு மனசு
0: கட்டில் போட முடியாது, பாய்தான் போடணுமோ மெத்த. 18 வயது இளமுட்டு வயது. அவ இப்ப பெரிய மந்திரி ஐயா, அமைச்சராக இருக்கின்றார். எங்க சாமலா நீங்கள் கொண்டு வாருங்க.
2: அப்பா கலையோடு கலந்தது
0: கலையோடு கலந்தது உண்மை. இந்த பாடல் வந்து விட்டதா, கேட்டீர்களா? தளத்திலே தந்தீர்கள், வாழ்த்துக்கள். எங்கே சாமலா தந்து விட்டார். அடுத்த பாடலை ஞானசேகரன் தரப்போன்றார். வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா. நன்றி. வணக்கம் அப்பா.
0: வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா. வெள்ளிமலை மன்னவா, வாழ்த்துக்கள். இன்னும் 2 வினாடிகள் இருக்கின்றன, 2 நிமிடங்கள் இருக்கின்றன. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. நாகப்பன் தரப்போன்றார். ஓடி வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி பாடல் வாங்கி வந்து ஒரு வாழை மரம்.
0: ஐயோ,
1: அந்த பின்னே அது பாழை மரம்.
0: பாட்டு வாங்க தெரியாதவங்களுக்கு எல்லாமே ஐயா. வாங்கி வந்து ஒரு வாழை மரம், அது தாழை மரமா போச்சு. பார்த்து வாங்கிருக்கலாம், வாழையா தாழையா. அடுத்த பாடலை சாந்தி. சாந்தி சாந்தி கொண்டு வர.
4: காற்று காசு பணம் துட்டு காசு மேல
0: காசு காசு பணம் துட்டு மணி மணி காணா பாடம். அந்த பாடல் ஏன் நல்ல பாடம் இல்ல வர இல்லை உங்களுக்கு தான் அந்த பாடம் உங்களுக்கு தான். மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வருவது நாகப்பன் அவர்கள். கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. 18 வயது இளமுட்டு மனது. பாடலுக்கு பதில் பாடல்.
0: பதில் பாடு கொண்டு வாருங்கள்.
1: முட்டுவிட்ட முல்லக்கொடி மச்சான் தொட்ட மஞ்சத்தூள்.
0: அடேங்க அப்பா, முட்டுவிட்ட முல்லக்கொடி. நல்ல வரிகள் ஐயா, வாழ்த்துக்கள். முட்டுவிட்ட
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். கொண்டு வரணும் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. மன்னவனே அழலாமா தண்ணீரை விழலாமா.
0: அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது. வேறு பாடல்
3: காற்றுக்கு
0: வந்து விட்டது, வந்து விட்டது.
3: காற்றினிலே வரும் கீதம்
0: வந்துவிட்டது, வந்துவிட்டது, வந்துவிட்டது. சாந்தி பாடுங்க. ஒரு பாடல் உடனே இருங்கள். அடுத்து சியாமலா தரப்பு உண்டா. சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா.
5: அப்பா மலையே உன்னிலை
0: வாழ்த்துக்கள். சீராளிகள பாடல். மலையே உன்னிலை பாராய். அடுத்த பாடல் தருவது சந்தன்ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். இத்துடன் பாடல், இத்துடன் நிகழ்ச்சி முடிவடைகின்றது. எங்கே சந்தன்ராஜின் இணைப்புக்கு முடியாம இருக்கின்றது. எங்கே சந்தன்ராஜ் இணைப்பு வருவதில்லை எனக்கு. ஓ, யாரோ ஒருவர் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் இணைப்பை. சரி, அழைத்தால் அழைத்து போட்டு இல்லை, சந்தன்ராஜனுடைய அழைப்போடையே கொழுவு போட்டு நிற்கிறது. ஒருத்தருடைய அழைப்பு வருது, யார் அவர் கொழுவு வைத்துக் கொண்டிருக்கிறது. அழைத்தால் எடுத்துவிட்டு மீண்டும் பெற வேண்டும். இல்லை இல்லை, அழைத்தால் அழைத்தபடியே இருந்ததை விட்டுட்டு மீண்டும் பெற வேண்டும். அழைத்தபடியே இருந்தால் மற்றவர்களும் அழைக்க முடியாமல் இன்னொருத்தருடைய அழைப்பு நின்று கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. பாடல்களை கேட்டுக் கொண்டிருங்கள், நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பதிலை கூறுகின்ற எண்ணிக்கையில் இறங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு